நேயர்களுக்கு இனி காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 வைசாக மாதம் 20ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு மே திங்கள் 10ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

நாளொரு குரல். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்கட்பேறு என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவின் பொருள், மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மள்ளை செல்வங்களை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும். ஆம் நேயர்களே, மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. 65வது குரட்பாவில் அமைந்திருக்கும் குரலின் பொருள், மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டல் செவிக்கு இன்பம் தருவதாகும். நேயர்களே, இன்று நம் நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா அனுராதா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தேக்குமர சாகுபடி குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்து உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கர்த்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர், 7:25 நலமாய் வாழ. ஆஸ்துமா நோய் குறித்து ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகள் தருகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 7:35 நகர்வுலா. எட்டு இரண்டிற்கும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 9:00 அரங்கிசை கொலப்பாக்கம்பி ஆறுமுகம் குழுவினரின் நாதஸ்வர இசை ஆர் ராஜி தவில். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.

மேற்கு மகளிர் நேரம். இதில் தொலைபேசி வழி மகளிர் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம். ஏ தேவநாதன் அவர்கள் மிருதங்க இசை. தாளம் மிஸ்டர் சாபு. 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:30 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பி வசந்தகுமார் அவர்கள் வாசித்துள்ள வீண இசை இடம்பெறும். மாலை 4 நாடகம் சுற்றமும் நட்பும். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. 5 கிராமிய தென்றல் கே காசியம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள் முதற்பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா. புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. மாலை 7 முதல் 7:15 வரையிலும், பின்பு 8 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் கிராம முன்னோடி விவசாயி எஸ் மனோகரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சங்கீத வானிலே. 10 ரவி வாசரி அகில பாரதிய சங்கீத சபா இசை நிகழ்ச்சி. வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வீண இசை நிகழ்ச்சி. டெல்லி அஞ்சல். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 3:05 இரவு 9:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 10 11 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சேவை செய்தி. புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்று வரும் 59 ஆண்டு கம்மன் விழாவில் இன்று காலை 9 சிந்தனை அரங்கமும், காலை 11 தனியுரையும், 6 மேல் மேல்முறையீடு ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். நமது நிலையத்தில் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அஸ்மத். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்ப பாடல்கள்.

0: மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அறவொழுக்கத்தை கடைப்பிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடிச் செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்து கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறைய தாம் வாய்ந்தனரே என்ற புறநானூற்று வரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையை கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி சென்னை.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 6:14:40. தொடர்வது தெய்வீக ராகம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:18:23. அடுத்து ஜாலி ஆபிரஹாம் பாடியது.

தெய்வீக ராகத்தில் அடுத்து வருவது காஜி எஸ் சையது அலி அவர்களின் பாடல்.

ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 6:29. பக்தி மனம் கமழ தெய்வீக ராகத்தில் நிறைவாக வருவது பி. சுசிலா குரலில்.

தெய்வீக ராகம் கேட்டீர்கள். நேயர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நிகழ்ச்சிகள் நடைபெறும். காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணியளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை 102.8 மெகா ஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள்.

0: உழவர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 27 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் தேக்குமர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின்

0: நிறைய பகுதி கேட்கலாம். காத்த முத்துவாக காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் இடம்பெறுகின்றனர்.
1: காத்தமுத்த
2: யாரு? ஓ, கருத்தமுத்தா. என்னப்பா காலையிலேயே ஏன் வீட்டுக்கு வந்துட்ட?
1: ஆனா என்னப்பா, நீ நேத்து வர தேக்கு மரம் சாகுபடி செய்யறத பத்தி சொல்லு.
2: ஆமா சொன்னேன்.
1: பாதியிலே வர போயிட்டுமா?
2: ஆமா.
1: நைட்டு தூங்க முடியல, கனவுல தேக்கு மரம் வந்து பேசுற மாதிரி இருக்குதுப்பா.
2: ஏப்பா, அதுக்காக காலையிலேயே எழுச்சி வந்துட்டியா?
1: ஆமா காத்தமுத்த, மீதி சொல்றேன்னு சொன்னேன், அதை கேட்டு போலான்னு தான் வந்தேன்.
2: சரி சரி, இந்த டீயை கொஞ்சம் குடி.
1: சரி கொடுப்பா. ஐயோ, இவ்வளவு சூடாகுது காத்தமுத்த, இதை ஆத்தி தான் குடிக்கணும் போல.
2: தேக்கு மரத்தோட இலைகளால செய்யப்பட்ட தேநீர் பாணி குடிக்கிறது.
1: என்னது, தேக்கு மரம் இலையால செஞ்சதா?
2: ஆமாப்பா, தேக்கு மரம் இலையிலாம் அவ்வளவு சத்து இருக்குது.
1: அதான் ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரியா இருந்தது.
2: எப்பா, ரத்தத்தை உறைய வைக்கும் தன்மை இதனால உண்டாகுதுப்பா. நிறைய பேருக்கு வந்து ரத்தம் உறையாம நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அவங்க இந்த தேக்கு மரத்தோட இலைகளால உருவாக்கப்பட்ட அந்த டீயை குடிச்சா அவங்களுக்கு நல்லது நடக்கும்.
1: காதமுத்த, பால் விக்கிற வேலையில இந்த தேக்கு மரம் இலைய வச்சு டெய்லி குடிக்கலாம் போலதா?
2: நிச்சயமாப்பா. சில பேருக்கு மூக்குல ரத்தம் ஒடியும், அப்புறம் மூலத்துல ஏற்படும் ரத்த கசிவு, இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு இது சிறந்த நிவாரணி.
1: பரவாயில்லையா. காத்தமுத்த, தேக்கு இலையிலான டீய இரு, குடிச்சிட்டு வரோம்.
2: எப்பா, தாராளமா குடிக்கலாம்ப்பா.
1: புதம்பா டேஸ்டே வருது, நீ சொன்ன பிறகு
2: நல்லா இருக்கும்ப்பா. சிறுநீரக பிரச்சனை, மார்பு சளி, கல்லீரல் பிரச்சனை, இதுக்கெல்லாம் இது நல்லதுப்பா.
1: சரி சரி சரி.
2: தேக்கு மரத்துல அதனுடைய பட்டை இருக்குல்ல, அது கூட தோர்ப்பு சுவை இருக்கும், கொஞ்சம் இனிப்பு சுவையும் இருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதுப்பா. பட, சுரி, சரங்கு, தொடை இடுக்கல வருதுல, அரிப்பு, இதெல்லாம் குணப்படுத்துற தன்மை இதுக்கு இருக்குப்பா.
1: பரவாயில்லையா, இவ்வளவு நாளா நம்மளுக்கு தெரியாம போச்சு.
2: ஆமாப்பா, இப்படிப்பட்ட தேக்கு மரத்தை தான் சாகுபடி செய்ய சொல்லி உன்கிட்ட நேத்து சொன்னேன். சரி சரி, நேத்து வந்து நாற்றுக்கள் உற்பத்தி அதெல்லாம் சொன்ன. நாற்று குச்சியை வச்சும் நம்ம தோட்டம் அமைக்கலாம்.
1: குச்சியை வச்சுமா?
2: ஆமாப்பா, நாற்று குச்சிகளை 8 முதல் 10 வரை தாய்ப்பாத்தியில வளர்த்து, அதே சமயத்துல பென்சில் பர்மனுள்ள தேக்கு நாற்றுகளிலிருந்து தயார் செய்து நடவுக்கு பயன்படுத்தலாம். தேக்கு நடவு செய்யப்படும் இடத்தை நல்லா சுத்தம் செஞ்சு களைகளை அப்புறப்படுத்தி சம பகுதியா வச்சுக்கிட்டு நடவு செய்ய வேண்டிய இடத்த நல்லா உழுது போட்டு, அப்புறம் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்குது இல்லையா, ஜூன் ஜூலைல, அந்த நேரத்துல 1 ஏக்கருக்கு 2 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளியில 45 சென்டிமீட்டர்ல இருந்து 45 சென்டிமீட்டர் அளவுள்ள 1000 குழி, அதாவது நீளம் அகலம் உயரம் எடுத்துக்கிட்டு, குழிகள் நல்லா காஞ்ச பின்னாடி மக்குன தொழு உரம் 2 கிலோ.
1: சரி, அது என் வீட்டுல நிறைய இருக்குது.
2: உன் வீட்டுல நிறைய இருக்குதுனால தானே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்.
1: ஆமா.
2: அப்புறம் வண்டல் மண்ணு, செம்மண், இதெல்லாம் சமமா கலந்து 95% வரைக்கும் நிரப்பி வச்சுக்கணும்.
1: ஓஹோ.
2: மழை காலம் ஆரம்பிச்சதும் குழிகளில் உள்ள அந்த எரு கலவை நன்கு ஈரமாயிடும். இந்த நிலையில கடப்பாறையால குழியின் மைய பகுதியில ஒரு துவாரம் போட்டு அதுல இந்த தேக்கு நாற்று குச்சிகளை நட்டு சேதமடையாமல் மேல் மண்ணை நம்ம அணைச்சு கையால நல்லா குத்தி குத்தி நல்லா கெட்டிப்படுத்தணும். அதே சமயம் நாற்று குச்சிகளின் கழுத்து பகுதியும் குச்சியின் மேல் பகுதி இருக்குல்ல, அது 2 சென்டிமீட்டர் அளவுக்கு தர மட்டத்தில இருந்து மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்பா. இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கொஞ்ச நாள்ல நல்லா துளிர் விட்டு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இப்படியும் நம்ம தயார் பண்ணலாம்.
1: சரி,
2: புரியுதா?
1: புரியுது காத்தமுத்த.
2: இப்படி தேக்கு மர கன்றுகளை நடவு செஞ்சு 45 நாளுக்கு பிறகு 15 சென்டிமீட்டர் ஆழம் வர மண்ணை

0: கொத்தி களை எடுக்கணும்பா. ஓஹோ, செடிகள் நன்கு வளர மாதம் இருமுறை நீர் விடுவது அவசியம். அதிகமா தண்ணி தேவைப்படாது, ஆனா மாசத்துக்கு ரெண்டு தடவையாவது நம்ம தண்ணி விடணும். அப்புறம் களையை நீக்கி தொடு உரம் ஒரு தடவை இடணும்.
1: சரி,
0: ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி. இப்படி தொடர்ந்து தோட்டங்களை பராமரிக்கிறது மூலமா தேக்கு மர கன்றுகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அஞ்சாவது வருஷம் நீ 1000 கன்று நட்டு இல்லையா, நல்லா இடைவெளி இருக்கிற மாதிரி 500 மரங்களை களைச்சிடணும். இந்த களைக்கிறப்ப ஒரு தேக்கு மரத்தின் அடிப்பகுதி இருக்குல்ல, தடி மரம், அது 100 ரூபாய்க்கு நீ கொடுக்கலாம்பா. நீ இப்ப எவ்வளவு மரம் களைச்ச, 500 மரம்.
1: ஆமா,
0: அப்ப எவ்வளவு ரூபா ஆச்சு,
1: 50,000 ரூபா.
0: அப்ப உனக்கு 5ஆம் ஆண்டுல 50,000 ரூபாய் கிடைக்கும். இந்த நேரத்துல பக்க களைகள் எல்லாம் வெட்டி விட்டு, ஆனா வெட்டுறப்ப காயம்படாம பாத்துக்கணும்பா, மரத்தை நேரா விடணும். இந்த மாதிரி விட்டினா அது உயரமா போயிட்டே இருக்கும்.
1: சரி சரி.
0: அப்புறம் 12ஆம் ஆண்டுல திருப்பியும் நம்ம வந்து அதுல இருந்து பாதி மரத்தை குறைச்சிடணும்.
1: ஓஹோ.

0: தேக்கு மர கன்றுகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அஞ்சாவது வருஷம் நீ 1000 கன்று நட்டு இல்லையா, நல்லா இடைவெளி இருக்கிற மாதிரி 500 மரங்களை களைச்சிடணும். இந்த களைக்கிறப்ப ஒரு தேக்கு மரத்தின் அடிப்பகுதி இருக்குல்ல, அடி மரம், அது 100 ரூபாய்க்கு நீ கொடுக்கலாம்ப்பா. நீ இப்ப எவ்வளவு மரம் களைச்ச? 500 மரம்.
1: ஆமா.
0: அப்ப எவ்வளவு ரூபாய் ஆச்சு?
1: 50,000 ரூபாய்.
0: அப்ப உனக்கு 5ஆம் ஆண்டுல 50,000 ரூபாய் கிடைக்கும். இந்த நேரத்துல பக்க களைகள் எல்லாம் வெட்டி விட்டு, ஆனா வெட்டுறப்ப காயப்படாம பாத்துக்கணும்பா. மரத்தை நேரா விடணும். இந்த மாதிரி விட்டினா அது உயரமா போயிட்டே இருக்கும்.
1: சரி சரி.
0: அப்புறம் 12ஆம் ஆண்டுல திருப்பியும் நம்ம வந்து அதுல இருந்து பாதி மரத்தை குறைச்சிடணும். பாக்கி 500 மரம் இருந்தது இல்ல, அதுல ஒரு 250 மரத்தை 12ஆம் ஆண்டுல வந்து நாம களைச்சு விட்டுணும். அந்த மரம் எவ்வளவுக்கு போகும்னா, ஒரு கன அடி 1100 ரூபாய் வரைக்கும் போகும். 12ஆவது வருஷத்துல அந்த 500 மரத்துல இருந்து ஒரு 250 மரத்தை நீ குறைக்கணும்.
1: ஓஹோ.
0: அப்பதான் மிச்சம் இருக்கிற மரம் எல்லாம் நல்லா கிளம்பும்.
1: அப்புறம் அதுல இன்னும் வெட்ட சொல்ற போற?
0: அது சொல்ல மாட்டோம்ப்பா. ஒரு ஏக்கர்ல 250 மரம் இருந்துச்சுன்னா
1: ஓஹோ,
0: அருமையா பலன் கொடுக்கும். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? சரி சரி. இப்ப இந்த மரம் சொன்னேன் இல்லையா, 250 மரம் களைச்சியா, அது தடி மரத்தோட விலை 1000 ரூபாய் கிடைக்கும்.
1: பரவாயில்ல.
0: 250 தேக்கு மரத்துல இருந்து உனக்கு 2.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும்.
1: ஓஹோ.
0: ஏற்கனவே ஒரு 50,000 கிடைச்சுதா?
1: ஆமா.
0: இப்போ ஒரு 2.5 லட்சம் கிடைச்சதுனா மொத்தம் 3 லட்சம் ஆச்சா?
1: ஆமா.
0: ஒரு ஏக்கர் நிலத்துல இன்னும் எவ்வளவு மரம் இருக்கு?
1: 250 மரம் இருக்குது.
0: இந்த 250 மரத்தை 30 வருஷத்துக்கு விட்டுட்டினா, ஒரு மரத்தோடைய அந்த அடிப்பகுதி இருக்குல்ல கண்ணாடி, அது 1500 ரூபாய்.
1: ஓஹோ.
0: அப்படி வச்சுக்கிட்டீனா உனக்கு ஒரு மரத்துல இருந்து எவ்வளவு கிடைக்கும்? 20 கன அடி ஒரு மரத்துல இருந்து கிடைக்கும் போது, ஒரு கன அடி 1500 ரூபாய்னா 30,000 ரூபாய் கிடைக்கும்.
1: ஆமா காத்தமுத்த.
0: அப்ப 250 மரத்துக்கு 30,000 ரூபாய் போட்டீங்கன்னா எவ்வளவு? 75 லட்சம்.
1: தேக்கு மரம் பயிரிட்டுனா லட்சாதிபதினு சொல்றா.
0: எப்பா கோடீஸ்வரன் ஆயிடுவப்பா நீ.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா. நாளைக்கு வேளாண்மை துறைக்கு போயிட்டேன், இந்த அதிகாரி என்ன வழி காட்டுறாரோ அவர் சொன்ன மாதிரி செஞ்சு தேக்கு மர கண்ணு வாங்கிட்டு வந்து சாகுபடி செஞ்சு நீ சொன்ன மாதிரி லட்சாதிபதி கோடீஸ்வர ஆகிறோம்பா.
0: நிச்சயமா ஆகப்பா. நம்ம வீட்டுக்கு வந்துட்ட.
1: ஆமா.
0: இந்த பழத்தை சாப்பிடு.
1: காத்தமுத்த, வரும்போது தேக்கு இலையிலான டீ கொடுத்த.
0: ஆமா.
1: நல்லா சுவையா இருந்தது.
0: சரி சரி.
1: இப்ப என்னப்பா கொடுக்க போற?
0: எப்பா வில்வ பழம் பா. அது
1: வில்வ பழம். அது
0: ஆமாப்பா. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்குற?
1: கண்டிப்பா கொடுக்காத முத்த.
0: காலையில நம்ம வீட்டுக்கு வந்துட்ட, நல்ல செய்தியா உன்கிட்ட சொல்லிருக்கேன். எல்லாருக்கும் இத சொல்லி நண்பர்களையும் இத மாதிரி செய்ய சொல்லுப்பா.
1: சரி கதமுத்த.
0: சொல்லுப்பா கர்த்தமுத்த.
1: என்ன தேக்கு மரம் சாகுபடி செய்ய சொன்ன?
0: ஆமா செய்ய சொன்ன.
1: கால சூழ்நிலை இப்ப தேக்கு மரம் வாங்கி கதவு பீரோ கட்டல செய்ய முடியல.
0: சரி சரி.
1: ஆனா எதிர்காலத்துல என் பேரன் அந்த தேக்கு மரத்தை எழுச்சி எழுச்சி எழுச்சி பெரிய கூட கட்டுவான் பா.
0: நிச்சயமா நடக்கும்பா.
1: சரி கத்தும்போது போயிட்டு வரேன்.
0: போயிட்டு வாப்பா, மகிழ்ச்சியோட போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். தேக்குமர சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின்
3: செய்திகள்
2: உரையாடல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 20 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார்.

0: இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேகர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12 முதல் ஒரு வார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல் நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமென், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்ட், ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 1,00,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவே செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இருவரி செய்திகள். ஹார்மோஸ் நீரிணை பகுதி

0: இல் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்பா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
3: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது இன்று ஒரு விருப்பம் அல்ல, அது நமது உயிர் வாழ்வுக்கான கட்டாயம். இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சமுதாயத்தின் பல்வேறு தரப்பினரின் பங்களிப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். வருங்கால தூண்களாகிய மாணவர்களே மாற்றத்திற்கான விதைகள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சுற்றுச்சூழல் கல்வியை வெறும் பாடமாக பார்க்காமல் அதை வாழ்வியலாக மாற்ற வேண்டும். தன்னார்வத்துடன் NCC, NSS, ஈகோ கிளப்ஸ் போன்றவற்றில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். பள்ளி வளாகங்களில் மரக்கன்றுகளை நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் கற்றவற்றை தனது பெற்றோரிடமும் அண்டை வீட்டாரிடமும் பகிர்ந்து தனது தெருவை முன்மாதிரி தெருவாக மாற்றி காட்ட வேண்டும். ஒரு சிறிய அளவிலான விழிப்புணர்வை

0: ஏற்படுத்தினால் கூட அது பொதுமக்களுக்கு பெரும் பங்களிப்பை தரும். மாற்றம் என்பது நமக்குள் இருந்துதான் தொடங்க வேண்டும். தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்த்து தேவையற்ற நேரங்களில் மின் விசரி மற்றும் மின் விளக்குகளை அணைத்து பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து எப்போதும் ஒரு துணிப்பையை தன்னிடம் வைத்திருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி தனி மனிதனின் பங்கு கூட சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும். ஒரு சமூகமாக நாம் எடுக்கும் முடிவுகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தனித்தனி வாகனங்களை தவிர்த்து பேருந்து மற்றும் ரயில்களை பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதன் மூலம் புகையினை குறைக்கலாம், மாசினை குறைக்கலாம். ஊர் பொது இடங்களில் மரம் வளர்ப்பதை ஒரு விழாவாக மாற்ற வேண்டும். நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பதையோ அல்லது காடுகள் அழிப்பதையோ கண்டால் சமூகமாக தட்டி கேட்டிடலாம். மரங்களின்றி மனித வாழ்வு இல்லை. நமக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கி நச்சு வாயுவான கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் உறிஞ்சுகின்றன. வேர்கள் மண்ணை பிடித்து கொள்வதால் மழைக்காலங்களில் மண்ணரிப்பு தடுக்கப்படுகிறது. மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கிறது. நீரின்றி அமையாத உலகு. ஏரிகள் மற்றும் குளங்களின் கரைகளை வலுப்படுத்த வேண்டும். தொழிற்சாலை கழிவுகளும் வீட்டு கழிவு நீரும் நேரடியாக ஆறுகளிலும் கடலிலும் கலப்பதை தடுக்க வேண்டும். கோடைக்காலங்களில் நீர்நிலைகளை தூர்வாரி மழைக்கு முன்னதாகவே மழை நீரை சேமிக்க தயார் நிலையில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் மழைநீர் சேமிப்பு தொட்டி அமைப்பது கட்டாயம் என்ற நிலை உருவாக வேண்டும். துணி துவைக்கும் போது நீர் வீணாகாமல் அளவோடு பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சமையலறையிலிருந்து வெளியேறும் நீரை செடிகளுக்கு பாய்ச்ச முயற்சி செய்ய வேண்டும். மாடி தோட்டம் அமைத்து பசுமை புரட்சிக்கு வித்திட வேண்டும். காடுகளை அழிப்பதை தடுப்பதன் மூலம் விலங்குகள் ஊருக்குள் வருவதை தவிர்க்க முடியும். அரிய வகை உயிரினங்களை காப்பதில் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு சிறிய பூச்சி முதல் யானை வரை ஒவ்வொன்றும் இந்த சூழலியல் சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குப்பை என்பது வீணான பொருள் அல்ல, அது ஒரு வளம் என்பதை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். குப்பைகள் மேலாண்மை பற்றியும் மறுசுழற்சியை பற்றியும் அனைத்து மக்களுக்கும் விழிப்புணர்வை தன்னார்வலர்களும் மாணவர்களும் ஏற்படுத்தி சமூக மாற்றத்திற்கு வித்திட வேண்டும். அறிவு சார்ந்த மக்களை சிந்திக்க வைப்பதே முக்கியமான விழிப்புணர்வு. விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் குறித்தும் பெண்களுக்கு கழிவு மேலாண்மை குறித்தும் பயிற்சி அளிக்க வேண்டும். பூமி, காற்று, மழை, சூரியன் இவை அனைத்தும் மனிதனுக்கு மட்டும் சொந்தமானவை அல்ல. இவை அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானவை. முடிவற்ற ஆற்றல் மூலம் சூரிய மின்சக்தியை நோக்கி நாம் நகர வேண்டும். தூய்மையான காற்றை சுவாசிப்பது நமது உரிமை மட்டுமல்ல, அதை தூய்மையாக வைத்திருப்பது நமது கடமையும் ஆகும். இயற்கையின் கொடை, அதை சேமிக்க தவறினால் வருங்கால தலைமுறைக்கு குடிநீர் இருக்காது. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே உண்மையான வளர்ச்சி. நாம் வாங்கிய கடனாக அல்ல, அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லும் சொத்தாக இந்த பூமியை பாதுகாப்போம். இயற்கையை பாதுகாப்போம், எதிர்காலத்தை காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:20. சிந்தனை மலர். நான் இன்று எப்படி இருக்கிறேனோ அல்லது எதிர்காலத்தில் எப்படி ஆக விரும்புகிறேனோ அதற்கெல்லாம் என் தேவதையான அன்னையே காரணம். ஆபிரகாம் லிங்கன் அவர்களின் சிந்தனை இது. சிந்தனை மீண்டும் உங்கள் நினைவிற்கு. நான் இன்று எப்படி இருக்கிறேனோ அல்லது எதிர்காலத்தில் எப்படி ஆக விரும்புகிறேனோ அதற்கெல்லாம் என் தேவதையான அன்னையே காரணம். ஆபிரகாம் லிங்கனின் சிந்தனை இது.

0: நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:20. தொடர்வது செய்தி மலர்.
3: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: நேயர்களுக்கு அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லைன்னா

0: புதுச்சேரியில் நடைபெறும் 59வது கம்பன் விழாவின் தொடக்க விழா குறித்த தொகுப்பு இன்றைய மலரில் இடம்பெறுகின்றது. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 59வது கம்பன் விழா தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு 59வது கம்பன் விழாவை தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர்,
1: இரண்டாவது முறையாக புதுச்சேரி கம்பன் விழாவில் கலந்து கொள்வது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாரத நாட்டின் இலக்கிய பண்பாட்டு மரபில் ராமாயணத்துக்கு எப்போதும் ஒரு சிறப்பான இடம் உண்டு. தமிழில் கம்பன் எழுதிய ராமாயணம் தமிழ் காப்பியங்களில் ஒரு மணிமகுடமாக இருக்கிறது. இந்த மகா காவியம் தமிழ் மொழிக்கு மட்டும் சிறப்பு சேர்க்கவில்லை, ஒட்டுமொத்தமான மனித சமுதாயத்திற்கும் உயர்ந்த வாழ்வியல் நெறிகளை தந்தே இருக்கிறது. சமுதாய வளர்ச்சி கருத்துக்கள், வாழ்வியல் தத்துவங்கள் கம்ப ராமாயணத்தில் நிறைய இருக்கிறது என்பதுதான் அதன் சிறப்பு. நான் தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்தவன் என்பதால் கம்ப ராமாயணத்தின் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு. அந்த வகையில் உங்களோடு சேர்ந்து இந்த கம்பன் விழாவை கொண்டாடுவதில் நான் எனக்கு கிடைத்த பெருமை என நான் நினைக்கிறேன். இன்றைய உலகம் பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. வன்முறை, சுற்றுச்சூழல் பாதிப்பு, சமுதாய பிரிவினை என்று மனித சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய பல சிக்கல்களை நாம் எதிர்கொள்கிறோம். இந்த சூழ்நிலையில் அதற்கான மருந்தை கம்பராமாயணம் நமக்கு சொல்கிறது. கம்பராமாயணம் வெறும் காவியம் மட்டுமல்ல, அது மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டும் ஒரு உயர்ந்த படைப்பு. கம்பராமாயணம் கதையை நாம் கேட்கும்போது அல்லது படிக்கும்போது நமக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது. நாம் தீயவற்றை செய்து பழகினால் அழிவை நோக்கி செல்ல வேண்டி இருக்கும், நல்லவற்றை செய்து பழகினால் இந்த உலகம் அல்லது இயற்கை நம்மை காக்கும். இதைதான் கம்பன் தன்னுடைய காவியத்தில் ராமனுடைய கதையை எடுத்து சொல்லி நமக்கு புரிய வைத்திருக்கிறார். புதுச்சேரி நிர்வாகி என்ற முறையில் கம்பராமாயணத்தில் அரசு நிர்வாகம் பற்றி என்ன சொல்லியிருக்கிறது என்று நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு நல்ல ஆட்சி மனித நேயம் நிறைந்த ஆட்சியாக, சமூக நீதியை நிலைநாட்டும் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதை கம்பர் பல இடங்களில் புரிய வைத்திருக்கிறார். ஒரு அரசன் எப்படிப்பட்ட பண்புகளை கொண்டு இருக்க வேண்டும் என்பதை கம்பராமாயணம் நமக்கு சொல்கிறது. அரசன் மக்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு தருவனாக இருக்க வேண்டும். அதாவது அதிகாரம் உடையவர்கள் அடிப்படையில் அறநெறி உடையவர்களாக இருக்க வேண்டும். அதிகாரம் மட்டும் போதாது, அதை நியாயத்தோடு கருணையோடு பயன்படுத்துவதும் மண் பக்குவம் வேண்டும் என்பதையும் கம்பர் காட்டுகிறார். மன்னராட்சி காலத்திலேயே மக்களாட்சிக்கு பொருத்தமான சமத்துவ சகோதரத்துவம் போன்ற கருத்துக்களை கம்பர் அன்றே எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்திய அரசியலமைப்பும் அதே சிந்தனைகளை ஜனநாயகத்தின் அடிப்படை மதிப்புகளாக நமக்கு தந்திருக்கிறது. கம்பர் பெண்மையின் பெருமை உயர்த்தி பேசுகிறார். சீதை வெறும் கதாநாயகியாக மட்டுமல்ல, தியாகம் மன உறுதியின் அடையாளமாக காட்டுகிறார். இன்று இந்தியாவின் பெண்கள் கல்வி, அறிவியல், நிர்வாகம், பாதுகாப்பு, விண்வெளி என்ற எல்லா துறைகளிலும் சாதனை படைத்து வருகிறார்கள். இதுதான் உண்மையான சமுதாய முன்னேற்றத்தின் ஒரு அடையாளம். இன்றைய உலகம் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பொருளாக

0: பொருளாதார அளவுகோல் மட்டுமே கொண்டு மதிப்பீடு செய்கிறது. ஆனால் கம்பன் சொல்கிற சமுதாய வளர்ச்சி மனித நேயத்தால் அளக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது. ராமனுடைய ஆட்சியை பற்றி சொல்லும்போது ஒரு கனவு நாட்டின் உருவத்தை கம்பர் காட்டுகிறார். அந்த நாட்டில் வறுமை இல்லை, அதனால் அங்கே வன்முறை இல்லை. அந்த நாட்டில் பகைவர் இல்லை என்பதால் அங்கே சண்டைகள் இல்லை. அங்கே யாரும் பொய் சொல்வது இல்லை. மக்கள் எல்லாரும் படித்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாடு உயர்வதற்காக அதன் கட்டிடங்கள், உள்கட்டமைப்பு வசதி உயர்வாக இருந்தால் மட்டும் போதாது. அந்த நாட்டின் மக்களுடைய பண்பும் சிந்தனையும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை தான் கம்பன் நமக்கு உணர்த்துகிறார். இன்று நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வளர்ச்சி வெறும் பொருளாத வளர்ச்சியாக மட்டுமல்ல, அது அறம் சார்ந்த வளர்ச்சியாக, ஒட்டு மொத்தமான சமுதாயத்தையும் உள்ளடக்கிய முழுமையாக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கான அடித்தளத்தை பல நூறாண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பாரம்பரிய இலக்கியங்கள் அமைத்து கொடுத்து இருக்கிறது என்பதை கம்பராமாயணத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று இளைஞர்கள் கம்பராமாயணத்தை படிக்க வேண்டும். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்பர் கற்றுத்தருகிறார். அவர் சொல்லும் தலைமை பண்பு, ஒழுக்கம், தியாகம் போன்றவை இன்றைய தலைமுறைக்கு மிகவும் தேவையானவை. இந்த சிறப்புகளால் தான் கம்பராமாயணம் காலத்தை கடந்து இன்று வாழ்ந்து வருகிறது. கம்பனை போல புலவரை உலகில் எங்கும் பார்க்கவில்லை என்று மகாகவி பாரதியார் பெருமையாக பாடியதற்கு அடிப்படையாக இருக்கிறது. நம்முடைய சமுதாயம் முறையாக வளர வேண்டும் என்றால் கம்பரின் பெருமை நிலைத்து இருக்க வேண்டும். அவரது சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். அவர் சொன்ன வழியில் நடப்பதுதான் நம் அவருக்கு செய்யும் உண்மையான மரியாதை. வாழ்க தமிழ், வாழ்க கம்பன் புகழ். வணக்கம்.
1: இவ்விழாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான திரு ராமசுப்பிரமணியன் தலைமை உரையாற்றினார்.
2: ஆயிரம் ஆண்டுகள் ஆன பின்னும் கம்பன் ஏன் இன்னமும் சிந்திக்கப்படுகிறான், போற்றப்படுகிறான், தினமும் படிக்கப்படுகிறான் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மொழியை தாண்டி, கலாச்சாரத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, நாடுகளை தாண்டி கம்பன் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்பது இந்த உலகத்தில் வேறு எந்த கவிஞனும் இப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறானா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அமெரிக்காவிலே பிறந்த இஸ்ரேலியர் ஒரு யூதர், டேவிட் டீன் ஷல்மன் என்பவர், அவர் ஒரு மிகப்பெரிய இண்டாலஜிஸ்ட், இந்திய மொழிகளிலே மிகப்பெரிய அறிஞர். தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், தெலுங்கு, இந்த அத்தனை மொழிகளிலேயும் மிகப்பெரிய புலமை பெற்ற அந்த டேவிட் ஷுல்மன் கம்பனை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ட்ரூத் அண்ட் வேர்ட்ஸ் என்று ஒரு கட்டுரையை அவர் எழுதியிருக்கிறார். சத்தியமும் சொற்களும் என்று. அந்த சத்தியமும் சொற்களும் என்கிற கட்டுரையில் டேவிட் ஷுல்மன் என்ன சொல்லுகிறார்? ட்ரூத் என்கிற ஆங்கில சொல்லுக்கு புறம் மட்டுமே உதாரணமாக காட்டப்படுகிறது. ஆனால் உண்மை என்பது அகத்திலும் புறத்திலும் வெளிப்பாடாக வருகிற போது உண்மை, வாய்மை, மெய்மை என்று மூன்றாக தமிழர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த மூன்றின் மேன்மையை கம்பன் அயோத்தியா காண்டத்தில் காட்டியதைப் போல் இந்த உலகத்தில் எந்த கவிஞனும் காட்டியதில்லை என்று அந்த டேவிட் ஷுல்மன் சொல்லுகிறார். அந்த ட்ரூத் அண்ட் வேர்ட்ஸ் என்கிற அவருடைய கட்டுரையை படிக்கிற போது அவர் சொல்லுகிறார், உள்ளே இருப்பது உண்மை, பேசப்படுவது சொற்களாலே விவரிக்கப்படுவது வாய்மை, உணரப்படுவது மெய்மை. அப்படி சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், இந்த உடம்புக்கும் மெய் என்று பெயர், உண்மைக்கும் மெய் என்று பெயர். அதனால்தான் தயரதன் கைகேயிடம் அயோத்தியா காண்டத்தில், நீ கேட்ட வரங்கள் நிறைவேறுமானால் இந்த உடம்பிலே இருந்து உயிர் பிரிந்து போகும் என்று சொல்லுகிற போது மெய் என்கிற வார்த்தையை கம்பன் எப்படி கையாளுகிறான் என்பதை பற்றி ரொம்ப அற்புதமாக அவர் சொல்லுகிறார். இந்த உடல் இயங்குவதற்கு காரணமாக, இந்த மெய் இயங்குவதற்கு காரணமாக இருக்கிற உயிர் ஒரு சொல்லினாலே வெளியே போகும் என்றால் இந்த மெய் பொய்யாகி போகிறது என்பதை கம்பன் எப்படி காட்டுகிறான் என்று அந்த டேவிட் ஷுல்மன் மிகப்பெரிய ஆராய்ச்சி கட்டுரை எழுதி கம்ப ராமாயணத்தை ஆங்கிலத்திலே பாடல்களாக மொழிபெயர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முயற்சியை டேவிட் ஷுல்மன் அவர்களுடைய தலைமையிலே கலிபோர்னியா பல்கலைக்கழகம் இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறது. ஆதிசங்கருடைய காலத்திற்கு பிறகு வந்த கம்பன் ஒரு சில சொற்கள்.

0: எப்படி கையாளுகிறான் என்று பார்க்கிற போது மிகப்பெரிய தத்துவத்தை எப்படி சொல்லுகிறான் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு பாடல், கடவுள் வாழ்த்து பாடலில் அவன் சொன்னான், அலங்களில் தோன்றும் பொய்மை அறவு என பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற நீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் என்றே மறைகளுக்கு இறுதியாவார். இந்த அலங்களில் தோன்றும் பொய்மை அறவு என்பதை அவன் எங்கே எடுக்கிறான் என்றால், பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைன அபரக என்று ஆதிசங்கர் சொன்னாரே, பாம்பை கயிறு என்று எண்ணுவதும் கயிறை பாம்பு என்று எண்ணுவதும் மாயையினாலே என்று சொன்ன அதை எடுத்துக்கொண்டு அலங்களில் தோன்றும் பொய்மை என்று சொன்னான் கம்பன். அதை அப்படியே உள்வாக்கி கொண்ட பாரதி என்ன சொன்னான், ஜெயபேரிகை கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா பயமெனும் பேய்தனை அடித்தோம் பொய்மை பாம்பை பிளந்து உயிரை குடித்தோம். அந்த பொய்மை பாம்பு என்று பாரதி சொன்னது அலங்களில் தோன்றும் பொய்மை அறிவு என்ற கம்பன் வாக்கு. அந்த அலங்களில் தோன்றும் பொய்மை அறிவு என்று கம்பன் சொன்ன வாக்கு ஆதிசங்கரர் சொன்ன வாக்கு. இப்படி உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவங்களை கம்பன் எடுத்து காட்டிய காரணத்தினாலே இன்றைக்கும் 1000 ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறான்.
1: விழாவின் போது எழுத்தாளர்கள், தமிழறிஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். மேலும் இவ்விழாவில் கம்பன் கழக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு செல்வ கணபதி, கம்பன் கழக செயலாளர் திரு வி பி சிவக்கொழுந்து, தமிழறிஞர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன்

ராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமைகோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் பதவிப்பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய், தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு வி டி சதீஷன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நயனா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார்.

0: இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்னனில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:17. நலமாய் வாழ.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா நோய் குறித்த ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை தருகிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டிப்ஸ் அட்வைஸ் என்னென்னு பார்த்துடலாம். டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அறிகுறிகள், ஆஸ்துமா அறிகுறிகள் இருந்தாலே உறுதிப்படுத்திக்கணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அறிகுறிகள் எல்லா நுரையீரல் நோயிலையும் வரும். ஆஸ்துமா இல்லையா அது கண்டுபிடிக்க முதல்ல போயிட்டு டாக்டர் அணுகி நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இது ஆஸ்துமா தான் அப்படின்னா அவங்க கொடுக்க அட்வைஸ் ஆலோசனைகள்லாம் கண்டிப்பா கேட்டுட்டு அது தந்த மாதிரி நம்ம இன்னிலர் கண்டிப்பா எடுக்கணும். தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து குணப்படுத்த முடியாது. இது நம்ம தடுக்க முடியும், அது வராம பாத்துக்க முடியும். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி தடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தா அது கண்டிப்பா விட்டுறணும். தூசி போகலாம் படாம பாத்துக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம உடம்பு நம்மளுக்கு தான் தெரியும். சோ நம்ம தான் வந்து

0: சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு திருப்பியும் மேற்கொண்டு அதை படாம பாத்துக்கணும். ரெண்டாவது வந்து இப்ப அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா தடுப்பூசின்றது கண்டிப்பா போட்டுக்கணும். தடுப்பூசி ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு வந்து பாக்டீரியா தடுப்பூசி, ஒன்னு வைரஸ் தடுப்பூசின்றது. வைரஸ் தடுப்பூசின்றது வருஷம் வருஷம் போட்டுக்கணும், அதே பாக்டீரியான்றது ரெண்டு டோஸ் போட்டீங்கன்னா அஞ்சு வருஷம் வரும் அந்த எஃபிகசி இருக்கும். அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு பண்ணிக்கலாம். உடல் பயிற்சி பண்ணலாம், உடல் பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா யோகா அது மாதிரி பண்ணலாம், சுவாச பயிற்சி அது மாதிரி கண்டிப்பா பண்ணணும். இப்போ உடம்பு பருவமா இருக்கு, வெயிட் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்து வெயிட் குறைக்கணும். அதுவும் சில பேருக்கு வெயிட் அதிகமா இந்த காலத்துல அதிகமா உடல் பருவனால அவங்களுக்கு இந்த ஓஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க, குரட்டை பிரச்சனை இருக்கு. இந்த குரட்டை பிரச்சனை கூட அவங்களுக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை ரொம்ப அதிகமா சரியாகாத மாதிரி இருக்கும். உடல் எடையை கண்டிப்பா குறைக்கணும். அப்புறம் அவங்க கூட ஓவாமை பிரச்சனை இருக்கு, இப்போ அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கு, தும்மல் இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அது சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்மா மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணா, ஓமை ட்ரீட் பண்ணாம வெறும் ஆஸ்மா மட்டும் நம்ம இன்னலர் மட்டும் எடுத்துட்டோம் அது வந்து குணமாகாது. கூட இருக்க ஓமை பிரச்சனை என்னன்னு பார்த்து அதுவும் சரி செய்யணும். சில பேர் வந்து மில்லு ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கு, தொடர்ந்து மருந்து எடுத்துட்டு இருக்காங்க, திருப்பியும் அவங்களுக்கு மருந்து எடுத்து அவங்களுக்கு குணமாகல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து வேலை செய்யற இடத்துல கண்டிப்பா மாஸ்க் போட்டுக்கணும், கண்டிப்பா வென்டிலேஷன் இருக்கணும், எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கணும், காத்து ஒழுங்கா வெளியில போயிட்டு வரணும், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும். அப்புறம் மாஸ்க்னா சாதாரண மாஸ்க் போடக்கூடாது, அந்த மாதிரி இடத்துல வேலை செய்யும் போது N95 மாஸ்க்னு கோவிட் டைம்ல யூஸ் பண்ற மாஸ்க் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். வீட்டுல இருக்கவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா வீட்டுல பெட்ஷீட் அடிக்கடி மாத்தணும், கிளீனா மாத்தணும், வீடை வந்து சுத்தப்படுத்தும் போது நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கணும். அது அப்புறம் அவங்க வீட்லயும் நல்லா வென்டிலேஷன் காத்து போயிட்டு வரணும், தூசி சேராம பாத்துக்கிறது. இது மாதிரிதான் நம்ம பாத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஆஸ்மா வருது வராம பாத்துக்கலாம். வந்துருச்சுன்னா நம்ம வந்து ரெகுலரா இன்னலர் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெகுலரா எடுத்துக்கணும். ஒரு தடவை நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது நீங்க வந்து இன்னலர் கையில எடுத்துட்டே போகணும், நம்ம கரெக்டா எடுக்கிறோமா இல்லையான்னு டாக்டர் கிட்ட கேட்டு எடுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆஸ்மா வந்து திருப்பியும் வராத மாதிரி நம்ம வந்து குணப்படுத்த முடியும். முக்கியமான அட்வைஸ் என்னன்னா ஆஸ்மா இருக்கவங்களுக்கு ஆக்ஷன் பிளான் சொல்லுவாங்க. என்னன்னா வீட்டுல வந்து நீங்க வந்து ஒரு டிவைஸ் மாதிரி வச்சுக்கணும், அது பேர் பிக் ஃபோ மீட்டர்னு சொல்லி வச்சுப்பாங்க. அந்த டிவைஸ் மூலியமா நீங்க டெய்லியும் பகல் நைட்டு ஊதி ஊதி பார்க்கணும், உங்களுக்கு நார்மல் வேல்யூ என்ன, இப்போ எவ்வளவு இருக்கு சொல்லி நம்ம பார்க்கும் போது கம்மியா இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் கிட்ட அணுகும். ரெகுலர் டாக்டர் கிட்ட செக்அப் போகணும், போயிட்டு உங்களோட லங் ஃபங்க்ஷன் லங்கோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நான் ஸ்பைரோமீட்டர் சொன்ன மாதிரி ஸ்பைரோமீட்டர் வரையும் கண்டுபிடிக்கப்பட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம அதுக்கு ஆஸ்மா பேஷண்ட் கண்ட்ரோல் ஆயிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க அந்த ஸ்பைரோமீட்டர் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டும் அடிக்கடி பண்ணணும். வீட்டிலேயே நம்ம பிக் ஃபோ மீட்டர் பண்ணலாம், பண்ணிட்டு நம்ம நுரையில் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, வேலை செய்யறது எப்படி இருக்கு, அடப்பு இருக்கா இல்லையான்னு நம்ம அடிக்கடி தெரிஞ்சுக்கணும். இது பேர் தான் ஆஸ்மா ஆக்ஷன் பிளான் சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு பண்ணும் போது நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து மருந்து மாத்திரை குறைக்கலாமா வேண்டாமா, அந்த இன்னல எடுக்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் உணவு முறைகளை நான் கண்டிப்பா மாத்தணும். இப்போ எல்லாமே சிப்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் அது மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த ஆஸ்மா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அதிகமாக ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா ஆஸ்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா நோய் குறித்த ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை வழங்கினார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: நீயா நானா, இது இன்றைக்கி எல்லா மட்டத்திலையும் இருந்துக்கிட்டு வர்ற ஒரு கேள்வி. ஒரு சமயம் மனசுக்கும் வாக்குக்கும் இடையில் கூட இந்த பிரச்சனை வந்துட்டு தான், அதாவது ரெண்டு பேருக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிற சண்டை. மனம்ங்கிறது நினைக்கிறது, வாக்குங்கிறது பேசுறது. வாக்கு தேவை தான் முதல்ல சண்டைக்கு வந்து தான் இந்த வாக்கு தேவதை. அதாவது எந்த தேவதையின் உதவியால் வாக்கு பேசுதோ அதுதான் வாக்கு தேவதை. வாக்கு தேவதை மனசை பார்த்து சொல்லித்தான், ஏன் மனசே நீ எவ்வளவோ விஷயங்களை நினைக்கிற, உண்மைதான், நீ நினைக்கிறத வெளியில் சொல்கிறது நான் தானே, நான் பேசாமல் இருந்துட்டால் நீ நினைக்கிறது என்னங்கிறது வெளியில் யாருக்குமே தெரிய போகிறதில்ல, அதனால் உன்னை பற்றி வெளியில் தெரியறதுக்கே நான் தான் காரணம், அதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு தான் வாக்கு தேவதை. இதுக்கு மனசு பதில் சொல்லித்தான், இதை பாரு, நீ பேசுறதுக்கு விஷயம் கொடுக்கறதே நான் தானே, நான் நினைக்கலன்னா நீ எப்படி பேச முடியும், முதல்ல நான் சிந்திக்கிறேன் அப்புறம் அதை நீ வந்து வார்த்தையால் வெளிப்படுத்துகிற, அதனால் நான் தான் பெரியவன்

0: அப்படின்றது மனசு. இப்போ மனசு பெருசா வாக்கு பெருசா, இதுதான் அவங்களுக்குள்ள போட்டி. எண்ணினாதானே பேச்சுங்குது இது, பேசினாதானே எண்ணமே வெளியில் தெரியுங்குது அது. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நமக்குள்ளே சண்டை வேணாம், நேராக பிரம்மாக்கிட்ட போவோம். அவர் தானே எல்லாத்தையும் படைத்தவர், உண்டாக்கினவர், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் பிரம்மாக்கிட்ட போனாங்க. பிரம்மா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, படைப்பு ரீதியாக பார்த்தா நான் முதல்ல மனசை தான் படைத்தேன், அதனால் மனசு தான் பெருசு அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் வாக்கு தேவதைக்கு ரொம்ப வருத்தம், ஒரு மூலையில் போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டுது. அப்போ மனசு அங்கே வந்து ஆறுதல் சொல்லித்தான், இதை பாரு அழாதே, நமக்குள்ளே யார் பெரியவங்க அப்படிங்கிறத நாமே ஒரு பரீட்சை வச்சு தீர்மானம் பண்ணிக்குவோம், அதுக்கு நீ ரெடியானது ரெடின்னுது. அது அதாவது இப்போ நாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோம்னா, வேகமாக ஓடி போய் பிரம்மத்தை பார்த்துட்டு இதே இடத்துக்கு திரும்பி வந்துடணும். யார் முன்னாடி திரும்பி வர்றாங்களோ அவங்க தான் பெரியவங்க, சரியா அப்படின்னது மனசு. சரின்னு ஒத்துக்கிட்டது வாக்கு. உடனே போட்டி ஆரம்பமாச்சு, ரெண்டு பேரும் பிரம்மத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மனசு மனோவேகத்தில் போச்சு. மனோவேகம்னா அது எவ்வளவு ஸ்பீடு தெரியுமா? இப்போ நீங்கள் மனசால் அமெரிக்காவுக்கு போகணும்னு எவ்வளவு நேரத்தில் நினைப்பீங்க? ஒரு வினாடி அதுக்குள்ளே ஆகாது. இப்போ நாம் அமெரிக்காவில் இருக்கிறதா நினச்சோம்னா நினச்சாவே போனது மாதிரி தானே, அவ்வளவு ஸ்பீடு, அதுதான் மனோவேகம். இந்த ஸ்பீடில் மனசு பிரம்மத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. வாக்கு அவ்வளோ வேகத்தில் போக முடியாது, அது அதனால் அது வந்து மெதுவாக போயிட்டுருக்கு, ஓட முடியல. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தது, அதுக்கு மேலே போக முடியல, நின்றுட்டுது. முன்னாடி ஓடின மனசு ரொம்ப காலம் கழித்து திரும்பி வந்தது. வழியில் நின்றுக்கிட்டு இருந்த வாக்கு தேவதை அதை பார்த்துது. என்ன பிரம்மத்தை பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டது. எங்கே பார்க்குறது, பிரம்மங்கிறது எனக்கும் எட்டாத ஒரு விஷயங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டேன் எனது மனசு. அது எனக்கும் எட்டாத ஒரு விஷயமாக தான் இருக்குது, அதனால் நமக்குள்ளே போட்டி வேணாம், ரெண்டு பேரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னுது வாக்கு. மனசும் வாக்கும் நெருக்கமாயிட்டாங்களாம். நமக்கெல்லாம் மனசும் வாக்கும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கோ அவ்வளவுக்கு உலகத்தில் நமக்கு மரியாதை கூடும். மனம் வாக்கு செயல் இது மூணும் ஒன்றா இருக்கணும். என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும், என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். இப்போல்லாம் அப்படியா இருக்கிறோம்? நினச்சி பாருங்கள், ஒரு கூட்டத்தில் ஒரு சொற்பொழிவாளர் பேசி முடித்தார். கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மனசுக்குள்ளே என்ன நினைச்சாரோ தெரியல, ரொம்ப உற்சாகமாக கை தட்டினார், ரொம்ப நேரம் விடாமல் தட்டினார். தட்டி முடித்ததும் பக்கத்தில் இருந்த நான் அவர்கிட்ட கேட்டேன், அவருடைய பேச்சுக்காகவா இந்த கைத்தட்டல் அப்படின்னு. இல்லை, அவர் பேச்சை நிறுத்தினத்துக்காக இந்த கைத்தட்டல் அப்படின்னார் அவர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 7:35. நகர்வுலா, இன்றைய நகர்வுலாவில் நேர்களே நம்ம எங்கே போக போகிறோம்னு தெரிஞ்சுக்க அவளை இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு நகர்வுலாவில் தென் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைகளின் இளவரசி கொடைக்கானலிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் 2000 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள சூழல் சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லப்படுகிற மன்னவனூருக்கு தான் போகிறோம். எல்லாம் தயாராகிட்டிங்களா? தமிழ்நாட்டின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு இந்த மன்னவனூர் சிறப்பாக அழைக்கப்படுகிறது. இங்கே எப்படி போகிறது? கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து மன்னவனூருக்கு உள்ளூர் பேருந்துகள் வசதிகள் தயார் செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் தனியார் வாகனங்கள் கூட எளிதாக அங்கே கிடைக்கிறது. பயண வழியில் பசுமையான புல்வெளிகள், பைன்

காடுகள் மற்றும் மன்னவனூர் ஏரிக்கு பெயர் பெற்ற கூட்ட நெரிசலற்ற இயற்கை ஆர்வலர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு சிறந்த இடமாக கருதப்படுது. மேலும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கிற மன்னவனூர் பற்றி தான் அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா மன்னவனூர் ஏரி. அந்த ஏரியின் உள்ளார செல்வதற்கு பெரியவர்களுக்கு 30 ரூபாயும் சிறியவர்களுக்கு 20 ரூபாயும் நுழைவு கட்டணமாக இருக்குது. மன்னவனூர் ஏரியில் பரிசல் சவாரி, படகு சவாரி, இலகுரக படகுகள், மலையேற்ற பயணங்கள், ஏரியை கடக்க சாகச விளையாட்டுகள், ஜிப்லைன், குதிரை சவாரி போன்ற செயல்பாடுகள் இருக்குது.

மணவனூர் ஏரியில் பல படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த இடத்த தென்னிந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கிறாங்க. என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்களா? இங்கே 2015 ஐ படத்தில் வரக்கூடிய பூக்களே சற்று ஓய்விடுங்கள் அப்படின்ற பாடல், அடுத்து பயணம் அப்படின்ற படத்தில் 2011 ராதாமோகன் இயக்கத்தில் நாகார்ஜுனா நடித்த சில காட்சிகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பிரம்மன் படத்தில் 2014 இயக்குனர் சசிகுமார் நடித்த சில காட்சிகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து குணா அப்படின்னு சொல்லக்கூடிய 1991 வெளிவந்த கமல்ஹாசன் நடித்த அன்போடு குணா படத்தின் சிறந்த பாடலான கண்மணி அன்போடு அப்படின்ற அந்த குணா குகை கூட இந்த ஏரிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அடுத்து 1999 ஜோடி அப்படின்ற திரைப்படத்தில் பிரசாத் சிம்ரன் நடிப்பில் வெளியான படம் கூட இங்கே தான் எடுக்கப்பட்டிருக்கு.

இது மட்டும் இல்லாமல் ரஜினி முருகன் படத்தோட ஒரு பாடல், ஆதவன் படத்தோட ஒரு பாடல், அடுத்து விருமன் படத்துலேருந்து ஒரு பாடல், இருவர் படத்துலேருந்து மோகன்லால் நடிப்பில் வந்த இருவர் படத்துலேருந்து பாடல், குட்டி அப்படின்ற படத்தில் தனுஷ் அவர்கள் நடித்த ஒரு பாடல் அப்படின்ற பல்வேறு வகைப்பட்ட 50-க்கும் மேற்பட்ட பாடல்கள் இந்த இயற்கை சூழலுக்காக மன்னவனூர் ஏரியில், ஏரிக்கு பக்கத்தில் இருக்க காடுகளில் படமாக்கப்பட்டிருக்கு.

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இன்னும் மண்ணுணுரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

மணவனூரில் ஏரியை சுற்றி தமிழ்நாடு அரசு சார்பில் 2023-24 பசுமை வனக்கோட்டம் என பல்வேறு மரங்கள் நடப்பட்டிருக்கு. இதில் கம்பளி வெட்டி 550, புறாத்தின்னி 1100, செண்பகம் 1100, காட்டு செண்பகம் 1100, மலைநாவல் 1100, லவங்கம் 550, சீதா 1100, கொய்யா 1100, எலுமிச்சை 1100, சில்வர் ஓக் மரங்கள் 2200 என பல வகை மரங்கள் வனக்கோட்ட மரக்காடுகளாக இங்கே நடப்பட்டிருக்கு. நாம் மன்னவனூர் செல்லும் பொழுது இந்த காடுகளை எல்லாம் கூட கண்டு கழிச்சுக்கிட்டே போகலாம். சுத்தி பார்க்க போ

மணவனூரில் ஏரி, காடுகள், பசுமை சூழல் தளம் மட்டும் இல்லைங்க, அங்கே முயல், செம்மறி ஆடு ஆராய்ச்சி மையமும் இருக்குது. மணவனூர் ஏரியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆராய்ச்சி மையம் அமைஞ்சிருக்கு. இங்கு நுழைவு கட்டணமாக 20 ரூபாய் வசூலிக்கிறாங்க. காலை 10 மணி முதல் 4 மணி வரை இங்கு செல்லலாம். இங்கு பிரதானமாக பாரத் மெரினா என்ற உயர் ரக கம்பளி ஆடுகளை ஆராய்ச்சி செய்து வளர்த்து வராங்க. இது தவிர இறைச்சிக்காக கலப்பின ஆடுகளும் வளர்க்கப்படுது. முயலில் அங்கோரா, ஒயிட் ஜெயின், சோவியத் ஜின்னா, நியூசிலாந்து ஒயிட், டச், பிளாக் ப்ரௌன் போன்ற முயல் இனங்கள் இறைச்சி மற்றும் ரோமத்திற்காக வளர்க்கப்படுகின்றன. என்ன நேயர்களே, மன்னவனூருக்கு போகலாமா? இன்றைய நகர் உலாவில் கொடைக்கானல் அருகில் உள்ள மன்னவனூர் பற்றி தான் தெரிஞ்சுக்கிறோம்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இந்த நியமனத்தை தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி திரு ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். 1 ஏப்ரல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து திரு ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்கிறார். இப்பதவியேற்பு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. ஆளுநர் திரு ஆர்வி அர்லேக்கர் திரு விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இவருடன் சேர்த்து மேலும் 9 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பதவியேற்பு விழாவிற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்ளும் அவர், வாழும் கலை சர்வதேச மையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான் கோயிலையும் திறந்து வைத்து உரையாற்றுகிறார். பின்னர் தெலுங்கானாவில் சுமார் 9400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் ஜெய்ப்பூரில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 77 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. முதலில் ஆடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன்கள் எடுத்தது. 230 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவர்களில் 152 ரன் மட்டுமே எடுத்தது. சென்னை எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 3:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:20. நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேர்கள் முன்னிலையில் நிகழ்ச்சிகள் நடைபெறும். காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை மறுநாள் காலை 11 அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 KHz மற்றும் FM பண்பலை அலைவரிசை 102.8 MHz இல் கேட்க தவறாதீர்கள்.

0: தளம். இன்றைய தகவலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மினிமலிசம் அப்படின்ற தலைப்பை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் உலகில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையில்லாத பயன்படுத்தாத பொருட்களை அவங்க இருக்கிற இடங்களில் வீடுகளில் நிறைத்து வச்சுருக்காங்க. அப்படி நிறைத்து வச்சுருக்கிறதுனால வீடுகளில் ஒரு அறையோ அல்லது பல அறைகளோ பொருட்களால் நிரம்பி வழியுது. இது உண்மையிலேயே சரியா அப்படின்னு கேட்குற ஒரு தலைப்பு தான் மினிமலிசம். அந்த மினிமலிசம் பற்றி தான் இன்றைய தகவலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையிலேயே மினிமலிசம் முறையை பின்பற்றினா வாழ்க்கையை மேம்படுத்த முடியுமா? அப்படி ஒரு கேள்வி இருந்தால் அதற்கு பதில் ஆம் அப்படின்னா சொல்லணும். இன்னும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு விளம்பரத்திற்கு பிறகு.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே
1: வாங்கினேன். இன்னொன்னு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க. பெருசா வந்துட்டா. நீ இப்ப கிளம்பு.
3: RBI சொல்கிறது,
4: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.

சர்வதேச வாழ்க்கையில் அறிவியல், மனவியல், பொருளாதார பயன்கள் அப்படின்னு பலவற்றை பற்றி நம்ம அறிஞ்சுக்குவோம். மன அழுத்தத்தை குறைப்பதில் தொடங்கி நேரம், சுதந்திரம் மற்றும் திருப்தியை தருகிறது இந்த மினிமலிச வாழ்க்கை. இந்த மினிமலிச வாழ்க்கையின் பல நன்மைகளை இன்னும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

தகவல் தளத்தில் மினிமலிச வாழ்க்கையை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம். மினிமலிச வாழ்க்கையில் குறைவான மன அழுத்தமும் பதற்றமும் இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. நம்ம உடலின் முதன்மையான ஹார்மோன் அப்படின்னு சொன்னால் இது கார்டிசால். இந்த கார்டிசாலுக்கும் நம்ம ஒழுங்கீனமாக இருக்கிறதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு மருத்துவ அறிவியல் உறுதிப்படுத்திருக்கு.

ஒரு ஆய்வில் அதிக பொருளோடு ஒழுங்கற்ற வீடுகளில் வாழ்வோருக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட குறைவான பொருட்கள் கொண்ட வீடுகளில் வாழ்வோரை காட்டிலும் கார்டிசாலின் அளவு குறைந்திருக்கிறத ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்கு. நேர்த்தியான வீடுகளை கொண்டோருக்கு நாள் முழுக்க சிறந்த மனநிலையும் நாளின் பிற்பகுதியில் கார்டிசால் அளவு குறிப்பிடத்தக்க வகையில் குறைவதும் ஆய்வில் அறியப்பட்டிருக்கு. இதனால் இந்த மினிமலிச வாழ்க்கையை அனைவரும் எதிர்நோக்க வேண்டும் என்பதே இந்திய தகவல் தளத்தின் நோக்கமாகும்.

கார்டிசாலின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம உடம்புல முக்கியமான ஹார்மோன் இல்லையா. இது கவலை, மனசோர்வு, செரிமான பிரச்சனைகள், தலைவலி, இதய நோய், தூக்க பிரச்சனைகள், எடை அதிகரிப்பு, அறிவாற்றல் குறைபாடு மற்றும் பல உள்ளடக்கிய உடல் நோய் பிரச்சனைகளுக்கு பிரச்சனையான அல்லது நன்மை மிகுந்த ஹார்மோனாக நம்ம உடம்பில் இருக்குது. இந்த கார்டிசாலை பாதுகாக்கிறது மினிமலிச வாழ்க்கையோட முக்கியமான நோக்கமாக இருக்குது.

கார்டிசாலில் மன அழுத்தம், பதற்றம் போன்ற உணர்வுகளை குறைப்பதன் மூலம் சமநிலையில் வச்சிருக்க மினிமலிச வாழ்க்கை கணிசமான உதவிகளை புரியுது. இன்னும் மினிமலிச வாழ்க்கையை பற்றி நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம்.

தகவல் தளத்தில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்க தகவல் மினிமலிச வாழ்க்கையின் முக்கியத்துவம் பற்றி தான். மினிமலிச வாழ்க்கை ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமலிச வாழ்க்கை மூலமா குறைந்த பொருட்களை பயன்படுத்துறதுனால நம்மளுடைய மூளையோட ஒருங்கின்மை அப்படின்ற ஒரு பிழை சரியாகுது. காட்சி நினைவூட்டல்கள் அப்படின்றது அறிவாற்றல் வளங்களை குறைக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய, காட்சி நினைவூட்டல்களை சரி செய்ய மினிமலிச வாழ்க்கை உதவுகிறது. கவனத்தை சரியான முறையில் செலுத்தும் திறனை அதிகரிக்கிறது. உதாரணமாக, உங்கள் பார்வை எல்லைக்குள்ளே அதிகமான பொருட்களும் குப்பைகளும் இருந்தால் அவற்றை செயலாக்க உங்கள் மூளை கடினமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். இது சோர்வை அதிகரிக்கும், காலப்போக்கில் அது உற்பத்தி திறனை குறைக்கும். மினிமலிசத்துக்கு உங்கள் சூழலை எளிதாக்குவது அப்படின்ற செயலை நம்ம மேற்கொண்டால் உற்பத்தியையும் நம்மளுடைய கவனத்தையும்

0: தகவல் தளத்தில் இன்றைக்கி மினிமலிச வாழ்க்கையை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். குறைவான செலவு, அதிகமான சேமிப்பு அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி நம்ம வாழணும் அப்படின்னா இந்த மினிமலிச வாழ்க்கை நமக்கு சரியான செலெக்ஷன். எப்படி அப்படின்னு கேட்குறீங்க தானே? தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேமித்து வைப்பதற்கு நிறைய பணம் செலவழிக்கிறோம். ஆனால் எது நமக்கு தேவை அப்படின்னு வாங்குவதையே தேர்ந்தெடுக்க வைக்குது இந்த மினிமலிச வாழ்க்கை. இப்படி வாங்குவதை குறைப்பதன் மூலமும் உங்களிடம் ஏற்கனவே உள்ளவற்றில் திருப்தி அடைவதன் மூலமும் மினிமலிச வாழ்வியல் முறை குறைவாக செலவழிக்க உங்களை ஊக்கப்படுத்துது. கணிசமாக சேமிக்கவும் உங்களை ஆர்வப்படுத்துது. கூடுதல் பொருட்களை நம்மக்கிட்ட இருக்கிற கூடுதல் பொருட்களை விற்பதன் மூலம் கூடுதல் பணத்தையும் நம்மளால் பெற முடியும் இல்லையா? அதனால் இந்த மினிமலிச வாழ்க்கை நிச்சயமாக சரியானது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.
1: மூத்த மருமகளே,
2: இது உனக்கு. இதுக்கு இப்போ என்ன அவசரம்?
1: அட அம்மா சின்னவளே,
2: இது உனக்கு.
1: அப்புறம்
2: இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கி இருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தை.

சோசியலிச வாழ்க்கையில் பணத்தை மட்டும் குறைக்கிறதில்ல, வேலையையும் குறைக்கலாம். குறைவான பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம நேரத்தை நம்ம 40% மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதிகமான நேரத்தை அதிக பொருட்களோடு செலவிடுறதுனால குறைவான நேரத்தை குறைவான பொருட்களோட செலவிட்டு அதிக நேரம் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு நேர மேலாண்மையும் இந்த மினிமலிச வாழ்க்கை நமக்கு சொல்லுது. இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

தகவல் தளத்தில் இன்றைக்கு மினிமலிச வாழ்க்கை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கும் கூட மினிமலிச வாழ்க்கை மகிழ்ச்சியை சேர்க்கிறது அப்படின்னு ஆய்வில் கண்டறிச்சிருக்காங்க. இதில் சில குழந்தைகளுக்கு 16 பொம்மைகள் கொடுக்கப்பட்டது, சில குழந்தைகளுக்கு 4 பொம்மை கொடுக்கப்பட்டது. இதில் நீண்ட நேரம் விளையாடிய குழந்தைகள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா 4 பொம்மைகள் கொடுத்த குழந்தைகள் தான் அதிக நேரம் விளையாண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறைவான பொருட்கள் இருக்கிறதுனால கவனச்சிதறல் அப்படின்றது இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக விளையாடுறதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு ஆய்வில் சொல்கிறாங்க.

நிச்சயமாக மினிமலிச வாழ்க்கை நமக்கு கட்டுப்பாட்டு உணர்வையும் சூழல் ஒருங்கிணைப்பையும் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பல்வேறு பங்கேற்பாளர்கள் தங்களுடைய ஆய்வில் நிரூபிச்சிருக்காங்க. அதனால் நேர்களே, நாமளும் மினிமலிச வாழ்க்கையை மேற்கொள்ள தயாராகுமா? இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ் வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு நிகழ்ச்சி.
2: ஒலி என்ற ஒரு அதிசயம் கண்களுக்கு தெரியாமல் நெஞ்சங்களை தொட்டு காலங்களை தாண்டி தலைமுறைகளை இணைத்து வந்த ஒரு மந்திரம். 80 ஆண்டுகளை தாண்டி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த அற்புதமான பயணத்தில் நாம் கேள்விப்பட்ட ஒவ்வொரு குரலும் நம் வாழ்க்கையின் ஓர் அத்தியாயமாகவே மாறியிருக்கிறது. காலை விழிக்கும் தருணத்தில் ஒலித்த பாடல் முதல் இரவு நெஞ்சை வருடிய இனிய பாடல்கள் வரை செய்திகளும் நாடகங்களும் விவசாய வழிகாட்டுதல்களும் நம் வாழ்வை வடிவமைத்த அந்த ஒலி துணைகளின் நினைவுகள் என்றால் அது மிகையல்ல. நினைவுகள் பேசும் நேரம் வானொலிக்கு 90 என்ற இந்நிகழ்ச்சியில் நீண்ட நாளாக கேட்டு ரசித்த நேயர்கள் தங்களின் இனிய அனுபவங்களையும் மறக்க முடியாத தருணங்களையும் சுவை மிகுந்த உரையாடலாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நினைவுகளின் பாதையில் நாம் ஒன்றாக நடப்போம். ஒலியில் நனைந்த அந்த நாட்களை மீண்டும் ரசிப்போம். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி ஒலியை நாவில் கொண்டு இந்த இனிய பயணத்தை தொடங்கலாம். எழுத்தின் உலகிலும் மொழிபெயர்ப்பின் நுணுக்கங்களிலும் தன்னை கரைத்துக் கொண்டிருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் என்றும் ஒலித்துக் கொண்டிருப்பது வானொலியின் இனிய நினைவுகளே என்கிறார். எழுத்தாளர் என்ற ஆழமும் மொழிபெயர்ப்பாளர் என்ற பார்வையும் கொண்ட இவர் வானொலியை வெறும் ஊடகமாக அல்ல, உணர்வுகளின் உறவாக நேசித்து சிறுவயது முதலே காலையின் பக்தி பாடல்களிலிருந்து இரவின் இலக்கிய நிகழ்ச்சிகள் வரை வாழ்க்கையின் பல தருணங்களோடு கலந்து கிடக்கும் வானொலியின் அனுபவங்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நிர்மலா குமார் அவர்கள்.
3: எனக்கும் வானொலிக்கும் ஒரு 55 வருஷ இணைப்பு இருக்குங்க. முதல் 5 வருஷங்கள் மழலையின் லைப்பில் வானொலி அவ்வளவு புரியல, அதனால் 55 வருடங்கள். எனக்கு வானொலியை அறிமுகப்படுத்தி அதில் ஈடுபட வைத்ததே என்னோட அம்மா. அம்மாவுக்கு வானொலி கேட்பதுதான் ஒரே பொழுதுபோக்கு. அப்பொழுதெல்லாம் இலங்கை வானொலி தான் வீட்டில் அதிகமாக ஒலிக்கும். அப்பா வந்தவுடன் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வீட்டு பட்டாசாலையின் பிரதான உறுப்பினராக செய்தியிலும் வேளாண்மை விடயங்களிலும் ஆரோக்கிய வழியிலும் தனி மனிதனாக கலக்கிக்

0: கொண்டிருக்கும். அதனை தொடர்ந்து வரும் பாடல்கள் மனதிற்கு இதமாக இருக்கும். பக்தி பாடல்கள்ல எனக்கு வந்து ஈடுபாடு வந்ததுக்கு காரணமே, காலையில இந்த 6 மணிக்கு எல்லா மத பாடல்களும் போடுவாங்க பாருங்க, அதை கேட்டு நான் அவ்வளவு அனுபவித்திருக்கிறேன். அப்போலாம் வானொலி அப்படின்னு ஒரு புத்தகம் விற்கப்படும், அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறேன், அதை தவறாம வாங்கிடுவேன். ஏன்னா எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கறது சரியா அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா என்ன திரைப்படத்தில் என்ன பாடல்கள் வரும் அப்படிங்கறது கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வச்சு எந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், எப்பொழுது பார்க்கலாம், நேரம் நமக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு வச்சு நான் நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வானொலி புத்தகம் மாதம் 2 அப்படின்னு நினைக்கிறேன், அதை வாங்கி நான் வைக்காத மாதங்களே இல்ல. பள்ளி நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொது அரங்கத்துல மதிய வேளையில ஒரு 1:30 நினைக்கிறேன், ஒரு 3-4 வகுப்புகள், ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு 5-6 செக்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளவு பேரையும் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சு பெரிய வானொலி பெட்டியை போட்டு அங்க வந்து கல்வி பற்றி நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் ஒரு 1 மணி நேரம் கேட்கணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு பயனுள்ள அனுபவமா இப்போ எனக்கு உணர முடியுது. வானொலி இன்னைக்கு வரைக்கும் என்னோட எங்க போனாலும் உடன் வர்ற எனது 3வது கையாக இருக்கிறது இந்த வானொலி பெட்டி தான். என்னோட வீட்டுல ஒவ்வொரு அறையிலும் ஒரு வானொலி இருக்கும். இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது எனது அலைபேசியில் தரங்கிறக்கம் செய்யப்பட்ட அந்த ஏர் ரேடியோ இந்த செயலி மூலம் நமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்பது, அமெரிக்காவில இருந்தாலும் சரி ஐரோப்பாவில இருந்தாலும் சரி, எனக்கு இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னோட மனசுல அன்னைக்கு இருக்கிற நிகழ்வு எனக்கு தெரிய வந்திருக்கிறதுனால நான் எப்பொழுதும் வானொலியோட ஒரு தொடர்புடனேயே இருந்துகிட்டு இருக்கிறேன். நமது மாநிலத்துல உள்ள எல்லா அலைவரிசையும் நான் கேட்பேன். எனது பொழுதுபோக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அதுல நான் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளுகிற செய்திகள் எனது பல படைப்புகளுக்கு உதவுது அப்படின்னு நான் சொன்னா அது மிகைப்படுத்தப்பட்டதா நினைக்க வேண்டாம், அது மிகைப்படுத்தப்பட உண்மையாகும். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு இல்லாமல் பல வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து நான் பங்கு கொண்டிருக்கேன். அது வந்து பெருமையா நான் நினைக்கிறது. ஒரு பக்கம் இருக்க எனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை அது கத்துக் கொடுத்திருக்குதுன்னு நான் சொல்வேன். ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு நேர்த்தியாக கவனத்தோடு இருந்து அத்தியாவசியமற்ற கருத்துக்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், நேர மேலாண்மை போன்றவற்றை வந்து கத்துக் கொடுத்தது வந்து இத்தகைய நிகழ்ச்சிகள்ல நான் பங்கெடுத்துக்கிட்டது தான். இதற்கிடையில என்னன்னா, சில இந்தி பாடல்களும் இடையிடையே நம்ம நேரத்தை கொள்ளை கொள்ளும் அப்படிங்கிறது உண்மைதான். இரவு நேரங்களில் நிசப்தத்தை இசையாக்கும் அதிசயம் தான் இந்த வானொலி. காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி அப்படிங்கிறாங்க. சிறு வயதில் கேட்ட வானொலி அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், அவர்களோட குரல்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட செவிகள்ல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நான் தொலைக்காட்சி பார்ப்பது ரொம்ப குறைவு. புத்தகம் வாசிக்கும் போதும், எழுதும் போதும், நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதும், சமைக்கும் போதும், உறங்க போகும் போதும் வானொலி ஒரு நெருங்கிய நண்பனாகவே இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி தாங்க. இந்த வானொலி தான் சொல்ல போனா என்னை பல நேரங்கள்ல சந்தோஷத்துல மிகவும் திளைக்க வைத்திருக்கிறது. ஒரு கவலையா, இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, இப்ப எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாங்க, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லயும் என்னை சாந்தப்படுத்துறதும் இந்த வானொலி தான். நான் திரைப்பட பாடல்கள் மட்டும் சொல்லல, குறிப்பா சொல்ல போனா அதுவா இதுவா அப்படின்னு இருக்கு. இந்த கோடை FM-ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம், அதுலயும் இருக்கு சில அறிவு சார்ந்த விஷயங்கள். வளர்ந்த பிறகும் சில விஷயங்கள் தெரியாம இருக்க விஷயங்கள் நமக்கு வந்து பல வகையில உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது தீட்டப்படாத வைரமா இருக்க நம்முடைய கருத்துக்கள் தீட்டப்பட்ட வைரமாகிறப்போ போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. வானொலி ஒரு சிறந்த நண்பன் தான், என்னைக்குமே என்னை கைவிடாத நண்பன் வானொலி தாங்க. 90ஆம் ஆண்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷவாணி இந்த தருணத்தில் இந்த வானொலியை கேட்டு பலரும் பல வகையில மென்மேலும் உயர வேண்டும். பயக்காட்டுல சரி, ஏன் நிலவுக்கு போனா கூட இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அங்க போய் கூட கேட்கலாங்க. அவ்வளவு அற்புதமான சத்திய உடைய நம்முடைய நேரத்தை மிகவும் சிறப்பாக, என்னோட நேரத்தை மிகவும் சிறப்பா எடுத்துட்டு போறது அப்படின்னா இந்த வானொலி தான். எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலும் என்னுடன் இருக்கும் இந்த வானொலி நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று நான் வந்து ஒரு தூரத்துல வச்சிட மாட்டேன். என்னோடு வாழ்ந்து வரும் என்னுடைய நிழல் போன்றது வானொலி.
1: மயக்கவியல் நிபுணராக எண்ணற்ற அறுவை சிகிச்சை அறைகளில் பணியாற்றியிருந்தாலும் வானொலி கேட்பதை மட்டும் நான் ஒருபோதும் நிறுத்த

0: தெரியவில்லை. தொழிலின் தீவிரத்துக்கும் வாழ்க்கையின் மென்மைக்கும் இடையே வானொலி பாலமாக இருந்ததை தனது அனுபவங்களின் வழியே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மருத்துவர் மயக்கவியல் நிபுணர் லியோ அவர்கள்.
1: வணக்கம். வானொலிக்கு 90 என்ற தலைப்பு நமது நாட்டில் வானொலியின் மிகச்சிறந்த பங்களிப்பை எடுத்து கூறுகின்றது. நான் சிறுவயது முதல் எனது அம்மா இலங்கை மற்றும் திருச்சி வானொலியில் திரைப்பட பாடல்கள், விவசாய குறிப்புகள், நாடகம், ஒளிச்சித்திரம் என்று பல நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நானும் சிறுவனாக விளையாடி கொண்டே கேட்டிருக்கிறேன். கடந்த சில வருடங்களாக காலையில் மருத்துவமனைக்கு புறப்பட்டு காரில் செல்லும் பொழுது இன்று ஒரு தகவல், வசந்த அழைப்பு போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகின்றேன். எனது காரில் இந்த வானொலியோடு நான் பயணிக்கும் போது 30 முதல் 40 நிமிடங்கள் மிகவும் இனிமையானது. நேயர்களின் எண்ணங்களை பாடலாக, கருத்தாக காற்றலையில் கரைத்து விடுகிறது இந்த வானொலி. நேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கான தங்கள் கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்வது பாராட்டுக்குரியது. இந்த வானொலி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் நேர்த்தியாகவும் அழகு தமிழில் ஒளிபரப்பும் அறிவிப்பாளர்களுக்கு எனது நன்றியை கூறி மேலும் பல நல்ல நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
2: பள்ளி மணி ஒலிக்கும் முன் கேட்ட காலை பாடல்கள், பாடம் முடிந்த பின் ரசித்த இலக்கிய நிகழ்ச்சிகள், செய்தி ஒளிபரப்புகளின் தெளிவு, நாடகங்களின் உணர்வு, இவை அனைத்தும் இவரின் வாழ்விலும் கற்பித்தலிலும் அழியாத தடம் பதித்திருக்கின்றன. மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் வானொலி அவருக்கே ஒரு வாழ்வு பாடசாலையாக இருந்தது என்பதை இவர் பகிரும் அனுபவங்கள் உணர்த்தவிருக்கின்றன. தனது வானொலி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழாசிரியர் இரா திருமாறன் அவர்கள்.
3: 40 ஆண்டுகால நண்பனாக விளங்குவது வானொலி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள், அது வானொலிக்கு பொருந்தாது. இப்பொழுது அலைபேசி இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதுபோல வானொலியில் நாடகங்கள் கேட்காமல், பாடல்கள் கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் காலை முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக கல்வி, உடல் நலம், மனநலம், மருத்துவம், சட்டம் என மக்களுக்கு தேவையான வாழ்வியல் சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் மன்றமாக வானொலி திகழ்கிறது. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி காலை மலர். தொடங்கும் போதே ஏதாவது ஒரு சிந்தனையை சொல்வாங்க, இது சாதாரண நாள் அல்ல, சாதனை புரிய வேண்டிய நாள் என்று. இப்படிப்பட்ட ஆர்வம் ஊட்டுகின்ற, ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நமக்கும் அன்றைய நாள் நல்லா செய்யலாம், நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினை ஏற்படுத்தும். வரலாற்றில் இன்று என்று எடுத்துக்கொண்டால் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு அகலாத மா மனிதர்களுடைய வாழ்வியலில் தங்களுடைய வாழ்நாளில் என்ன சாதனைகளை புரிந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளில் அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களை எப்படி புகழ் பெற்றார்களோ அதனை போல நாமும் புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. அன்றாடம் நடைபெறுகின்ற செய்திகள், காய்கறி நிலவரங்கள், வானியல் வானிலை நிலவரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி நேரடியாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக காற்றலையில் தவழ்ந்து வருகின்ற வானொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனினும் இனியன செந்தமில் மொழியாய், செவையினில் விழுந்து மனதினில் நுழைந்து உயிரினில் கலந்த உறவாக விளங்குவது வானொலி. காற்றினில் தவழ்ந்து எங்கள் காதுகளை குளிர வைக்கும் கீதமாய், தென்றலைப் போல தேனிசையை திசையெங்கும் தன் கிளைகளை பரப்பி வரும் வானொலியின் நிழலில் நாங்களும் இளைப்பாறி இருக்கின்றோம். அகவை 90 ஆன போதிலும் நரைவிழாத நங்கையாய், குரல் நெடுங்காத குமரியாய், வளம் வந்து என்றும் இளமையாய் உலா வந்து இனிமை புதுமையாய் நிகழ்ச்சிகளை நேர்த்தியாய் வழங்குகின்ற வானொலிக்கு என் வாழ்த்துக்கள்.
0: பயணங்கள் மனிதர்களுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்தினாலும் சில குரல்கள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய துணையாக வானொலியை நேசித்து வானொலியோடு கொண்ட நெஞ்சார்ந்த பந்தத்தோடும் நம்முடன் இதோ நந்தகுமார் அவர்கள்.
4: பொதுவாகவே எங்களுடைய வாழ்க்கை வானொலியுடன் தொடர்பு கொண்டதுதான், வாழ்க்கையுடன் பின்னி பிணிந்ததுதான். வயது ஒளிபரப்பாகும் பக்தி பாடல்கள் எங்களை அதிகாலை

0: எங்கள் துப்பத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது என்ற விஷயங்களை செய்து செய்தது. ஞாயிறு தோறும் ஒளிபரப்பாகும் திரைப்படம் சார்ந்த ஒளிச்சித்திரம் எங்களுக்கு பிடிக்கும், நேயர்களுக்கும் பிடிக்கும். ஐயா தென்கொச்சி சுவாமியரின் இன்று ஒரு தகவல் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி இந்தியாவில் இந்த நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் கலந்திருந்தாலும் அங்கேயும் எங்களுக்கு வானொலிக்கு மிகவும் உதவிகரமாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் மிகவும் உயிரோட்டமானவை. சாதனைகளை அழைத்து உரையாடும் வசந்த அழைப்புகள் எங்களுக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும். அதைத் தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, பல்வேறு மாவட்ட எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, அவர்களுடைய சாதனைகளை உலகத்துக்கு காட்டுவது, குழந்தைகள் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவது போன்ற விஷயங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக மேலும் மேலும் திருச்சி வானொலி நிலையம் பல்வேறு விஷயங்களை செய்து மேலும் வெற்றிகரமாக செயல் மனமாற வாழ்த்துகிறேன்.
1: இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு. அமைப்பு பிரிசி. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:00.

0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9 மணி. அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கொலப்பாக்கம்பி ஆறுமுகம் குழுவினரின் நாதஸ்வர இசை கேட்கலாம். ஆர் ராஜி தவில்.
1: இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது கொலப்பாக்கம் பி ஆறுமுகம் குழுவினரின் நாதஸ்வர இசை, உடன் தவில் ஆர் ராஜி அவர்கள். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ரகுநாயக்கா, தியாகராஜர் கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொலப்பாக்கம் பி ஆறுமுகம் குழுவினரின் நாதசுர இசை, உடன் தவில் வாசிப்பவர் ஆர் ராஜி அவர்கள். தொடர்வது வரலட்சுமி நமோஸ்துதே, மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி, கௌரி மனோகரி ராகம், ரூபகதாளம்.

0: காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கும் திரு ரங்கசாமிக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். இவருடன் சேர்த்து மேலும் 9 அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்கவுள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
0: ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:17. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். பாடலை முகநூல் வழி கேட்டிருப்பவர்கள் வானவில் ஆனந்த், சாய் ரக்ஷிதா, சாய் ரோஷிதா. பாகூர்லேருந்து இந்த நேயர்கள் புதிய நேயர்களாக இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் யார் அந்த நிலவு, சாந்தி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் எடப்பாடி தங்கவேல், நாச்சியார்பேட்டை அன்பழகன், கொள்ளிடம் காமராஜ் இவர்கள் இணைந்து கேட்ட பாடல் "பாடும்போது நான் தென்றல் காற்று" படம். நேற்று இன்று நாளை படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் எம்எஸ் விஸ்வநாதன் குரல்களில்

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வடி நேயர் விருப்பத்தில் அடுத்ததாக பாடலை கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. அன்பேவா படத்திற்காக அன்பேவா பாடலை கேட்டிருக்கிறார். நீங்களும் உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் கேட்டு மகிழலாம். டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் எம்எஸ்வி குரல்களில் அன்பேவா பட பாடல் உங்களுக்காக.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் இன்றைய தினத்தின் சிறப்பான அன்னையர் தினம் குறித்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறார்கள். முகேஷ் காஷ்யப், ஷீதல் காஷ்யப், சோனு சுரேஷ், ராஜ்பால் பகஞ்ச் இவர்களுக்காக இதோ உங்களுக்காக பாடல்.

0: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
1: இல்ல, முதல்ல சேமிப்பு.
0: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிமிக்கி
1: ஓ போறியா
0: இல்ல ஊசி போடவா?
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
4: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருப்பவர் எடப்பாடி பூலாப்பட்டி தங்கவேல் அன்பழகன் காமராஜ் அவர்கள். விரும்பி கேட்ட பாடல் ரெட் படத்திலிருந்து தாய்மடியே

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வடி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடலை கேட்டிருப்பவர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன். அவர் கேட்ட பாடல் நாடோடி மன்னன் படத்திலிருந்து. இதோ உங்களுக்காக.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்ததாக பாடலை கேட்டிருப்பவர் மதுரை சோ சண்முக சுந்தரம். அவர் விரும்பி கேட்ட பாடல் நியூயார்க் நகரம். சில்லுன்னு ஒரு காதல் படத்திலிருந்து இதோ உங்களுக்காக.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடலை கேட்டிருப்பவர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன். அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்களுக்காக.

0: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளது உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐயா கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோரை அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
2: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்ததாக பாடலை கேட்டிருப்பவர் கடலூர் துறைமுகம் சுரேஷ். அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாமா?

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்ததாக பாடலை கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி அவர்கள் கேட்ட பாடல் இதோ.

Don't be a

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் நாகப்பட்டினம் வேதாரண்யம் வட்டம் நாலு தேவபதி கே பி ராஜதுரை, தலை ஞாயிறு ராஜமுகமது, சரஸ்வதி பத்மநாபன், ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், ராஜன் சுப்பிரமணியன், அறந்தாங்கி ஐயப்பன், சென்னை அந்தோணிராஜ், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன் அனைவருக்கும் சேர்த்து ஒரு பாடலாக இதோ நீங்கள் கேட்ட பாடல்

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக பதவியேற்ற திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பதவியேற்ற 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா ட்ரினிடாட் டொபாக்கோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில்

0: இந்தியாவின் உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள இராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசுகையில், நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சராக திரு ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்கும் திரு ரங்கசாமிக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணி. வணக்கம்.
1: தொடர்வது டெல்லி அஞ்சல்.
2: கருத்துக்கள் டெல்லி அஞ்சல்.

பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். இது ரெட்ரோ நேரம். நேரம் 12:10. சின்ன பூவே மெல்ல பேசு படத்திலிருந்து ஒரு பாடல், ஒலிக்கும் குரல் ஜெயச்சந்திரன்.

இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இது ரெட்ரோ நேரம். நேரம் 12:05 10:00 எந்த இனிய நேரத்தில் வருகிற அற்புதமான பாடலை இதோ உங்களுக்காக தருகிறோம். அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக அழகன் பட பாடல்.

0: ஒலித்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம். நேரம் 12:10 எட்டு நொடி. நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் ஒலித்த ஆண் குரலோடு ஜானகி இணைய சோலையம்மா.
1: படுக்கிது பாட்டு
2: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
2: மேல பாடு
1: நீ.

நேரம் 12:15 18:00 நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணியளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இந்த மாதம் 15 அன்று நண்பகல் 12:00 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது இது ரெட்ரோ நேரம். அற்புதமான பாடல்கள், இனிய இடைக்கால பாடல்கள், மனதை வருடம் சுகமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, 12:16 ஒழித்த குரல்களை மீண்டும் ஒழிக்க இதோ உங்களுக்காக பட்டாக்கத்தி பைரவன் படப்பாடல்.

நேரம் 12:20 22 ஆகிறது. அற்புதமான பாடல்களை உங்களுக்காக தான் தந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேர்களை. இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் இடைக்கால பாடல்களை அசத்தி கொண்டிருக்கிறது இப்போ வானொலி நிலையம். அந்த வகையில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஜானகி குழுவினர் குரல்களில் மங்கை ஒரு கங்கை படப்பாடல்.

நிறைவாக கல்லுக்குள் இரம் பட பாடல் ஒலிக்கும் குரல்கள் இளையராஜா ஜானகி. இந்த பாடலோடு இது ரெட்ரோ நேரம் நிறைவு பெறுகிறது.

ரெட்ரோ நேரம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30. தொடர்வது பன்னிசை மாலை. முதலில் விளம்பரங்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிமிக்கி
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிமிக்கி கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
3: பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்களுடைய பாடியிருக்கக்கூடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். முதலில் ஆறுமுகம் என்று தொடங்கும் பாடல்.

0: குதிரைநாதன் திருப்புகழ் கேட்டோம். சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். தாவேக்கா அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
2: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப்பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னில இருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
1: தமது கட்சி ஆட்சி அமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும், தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்த

வாக்களித்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள்

0: மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு ஞானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: இங்குள்ள பெண்கள் உன் மீது மிகவும் இழிவான வகையில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். என்ன குற்றம் சாட்டினார்கள் டாக்டர்? நான் வெளியே பள்ளிக்கூடம் போய் வரும் நேரத்தில் யாரையானும் சந்திக்கிறேன்னு என் மீது அடாப்பழி சுமத்துகிறார்களா? கடவுளே, நான் ஏன் இங்கே வந்தேன்? நான் இங்கு உள்ளவர்களை அடிமனசிலிருந்து வெறுக்கிறேன். இவர்கள் விரசமாக பேசும்போதெல்லாம் கூசி போகிறேன். இவர்களுடைய பேச்சும் செய்கைகளும் கேலிகளும் சாடைகளும் நான் அடியோடு வருகிறேன்.

உங்களிடம் என்ன பழி சுமத்தினார்கள் டாக்டர்? நான் கருவிற்றிருக்கிறேன் என்று சொன்னார்களா? எனக்கு நோய் இருக்கிறது என்று சொன்னார்களா? அவர்கள் உங்களிடம் என்ன பழி சுமத்தி என் மீது உங்களை சந்தேகப்பட செய்திருக்கிறார்கள்? நஞ்சத்து குருதிக்களத்திலிருந்து செந்தி மலர்கள் போல் அவளுடைய கேள்விகள் டாக்டரின் செவிகளில் வந்து படுகின்றன. அவள் தன் அன்பான கை கொண்டு மேனி துடிக்க நிற்கும் அவள் கையை அழுந்து பிடிக்கிறாள். ஒன்றுமில்லை, நான் நம்பலை, லோகாவும் நம்பலை. ஐ எம் சாரி மை டியர், இதை மறந்துடு. நீ இங்கே இருக்க வேண்டியவள் அல்ல. உன்னை வேற தகுதியான இடத்துக்கு நான் அனுப்ப சொல்கிறேன். ஒரு அப்பாவினா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் கேட்கலாம்னு நினைக்கிறாங்களா? தன் நடத்தை மீது அவர்கள் சந்தேகம் கொண்டார்கள் என்ற செய்தி உறுதியான பிறகு அவளுக்கு அடக்க இயலாமல் கண்ணீர் பெருகுகிறது. நோ மை சைல்ட், நோ நோ நோ, அழக்கூடாது. கமான், லெட் அஸ் ஷேர் என்று நீர்ப்பானையின் மீது கவிழ்த்திருந்த டம்ளரை எடுத்து பாதி பழச்சாரை அதில் ஊற்றுகிறாள். இந்தா, நீ பாதி, நான் பாதி குடிக்கலாம். எனக்கு வேண்டாம் டாக்டர், நான் சொன்னா கேட்கணும். இவ்வளவு மென்மையான தோலை வச்சுட்டு இந்த உலகில் எப்படி பிழைக்கிறது? அப்போது வெளிக்கதவு மெல்ல ஓசைப்படுகிறது. எஸ் எஸ், வா லோகா. லோகாதான். அவள் எதுவுமே கேட்கும் முன்பு டாக்டர் மித்ரா ஆங்கிலத்தில் சரமாரியாக பேசுகிறாள், கடுமையாக கோபிக்கிறாள். நான் ஒன்று சொல்கிறேன் லோகா, இங்கே இருக்கும் சில கேர்ள்ஸ் ஆர் ராட்டன். நீ அதுங்களை தனியே பிரித்து வச்சாலும் கஷ்டம், சேர்த்தாலும் இப்படித்தான். தானே விழுந்து அடிபட்டுக்கிட்டா குழந்தைக்கு ரொம்ப நோவில்லை, ஆனால் அரிவாளை எடுத்து வெட்டிட்டு நீ என்ன வைத்தியம் பண்ணாலும் மனசில் அந்த வடு பயங்கரமாய் விழுந்துடும். யாரானும் என்கம்ஃபரன்ஸ் இல்லாதவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாப்பில் இருந்தா இவளை பிரித்து விட்டுடு என்று கூறிவிட்டு விடைபெற்று கொள்ளாமலேயே படி இறங்கி போகிறாள். சில வினாடிகள் கொல்லென்று அமைதி திரை தொங்குகிறது. கண்ணீர் கரைப்படிந்த முகத்தை நிமிர்த்தி மைத்ரேயி லோகாவை நேருக்கு நேராக பார்க்கிறாள். அடிப்பட்ட புலியின் சீற்றம் அவளுடைய விழிகளில் ஒளிர்கிறது. நடந்ததை மறந்துடு, முகத்து போய் நல்லா கழுவிக்கோ. இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் தவிக்க முடியாது, நீ போகலாம். லோகா ஒரு கண நெகிழ்ச்சியை உலுக்கி உதறி தள்ளிவிடுகிறாள். படி இறங்கி வரும்போது மைத்ரேயிக்கு தலை சுற்றுவது போல் இருக்கிறது. என்ன பழியை சுமத்த டாக்டர் மித்ராவை அழைத்து பரிசீலனை செய்ய முயன்றார்கள்? அவள் கள்ள தொடர்பு கொண்டு சூல் ஊற்றியிருக்கிறாள் என்று கூறியிருப்பார்களோ? அதற்கான என்ன அறிகுறிகளை அவர்கள் அவளிடம் கண்டார்கள்? அவள் சில நாட்களில் பகாசுர பசியோடு புழுக்கட்டிய மாவின் கூழை கூட விழுங்குகிறாளே. சொல்லப்போனால் அந்த கூழைத்தான் அவர்கள் மிகுதியாக அவள் பங்குக்கு வைக்கிறார்கள். அவள் ஒரு நாள் கூட வாந்தி எடுக்கவில்லை, தூங்கி வழியவில்லை. உலகத்து சுவடுகள் ஒட்டியிராத மனசு, பேதமை மிகுந்த தாய் எதையெல்லாமோ நினைத்து வேதனைப்படுகிறது. டாக்டர் மித்ரா கடுமையாக ஆங்கிலத்தில் பேசிய போது ஒரு சொல் அவளுக்கு புரியாததாக ஒலித்தது. அதன் பொருள் நன்றாக அவளுக்கு புரியவில்லை, எனினும் பால் உணர்வு சம்பந்தப்பட்ட சொல் அது என்று மட்டும் புரிந்து கொள்கிறாள். பாலுணர்வின் விகாரங்களில் சிக்கி வெளியே கள்ளக்காதலனை தேடிச் செல்கிறாள் என்று கூறியிருப்பார்களோ? அதை டாக்டரை பக்குவமாக விசாரிக்க செய்த பின்பு தண்டனை கொடுக்கலாம் என்று லோகா நினைத்திருப்பாரோ? லோகா நினைத்திருப்பாளோ? அவளை பார்த்தால் பிறர் அப்படி நினைக்கும்படியாகவா இருக்கிறாள்? எனினும் அவள் கேள்விப்பட்ட அந்த சொல்லுக்கு பொருளை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவளை குடைகிறது. அகராதியை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அகராதி அவளிடம் இல்லை. சேவா நிலையப் பள்ளியின் மாணவர் விடுதியில் இருக்கும் அவளுடைய வகுப்பு தோழி வத்சலாவிடம் கேட்க வேண்டும். வத்சலாவுக்கு உடல்நிலை சரியாக இல்லாததால் அன்று வகுப்புக்கு வந்திருக்கவில்லை. அதுவும் நன்மையாக போகிறது. பகல் உணவு முடிந்ததும் மைத்ரேயி விடுதி அறைக்கு சென்று வயிற்று கடுப்பினால் படுத்திருக்கும் வத்சலாவை நலம் விசாரிக்கிறாள். பிறகு புத்தக அலமாரியிலிருந்து அகராதியை எடுத்து பரபரப்பாக புரட்டுகிறாள். இஜிஎஸ் ஹோமோசெக்ஷுவல். பார்த்த கண்கள் பார்த்தபடியே நிலைக்க தலைக்கு மேல் கூரை விழுந்து நொறுங்கிவிட்டார்போல் தோன்றுகின்றது. கன்னங்களில் முழு பலத்துடன் அறை விட்டார்போல் செவிகளில் ஹொய் என்ற ரீங்காரம் கேட்கிறது. இப்படியும் ஒரு கோளாறு, ஒரு பதம் இருக்கிறதென்றே அருந்திராத அவளுக்கு நஞ்சத்து ஈரம் திடீரென்று உலர்ந்து அனல்

0: புகை நிறைகிறது. என்னப்பா, என்ன வார்த்தை பார்க்குற? ஏம்மா, என்னமோ மாதிரி ஏன்பா கண்ணில் தண்ணி வருது?
1: தரையில் அப்படியே உட்கார்ந்த மைத்ரேயி கண்ணீரை விழுங்கி கொள்ள முயல்கிறாள்.
0: எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கா வத்சலா?
1: வத்சலா உடனே பானையிலிருந்து நீர் மொண்டு கொண்டு வருகிறாள். மடக் மடக் என்று அந்த நீர் முழுவதையும் குடித்த பின்னரும் அந்த வேதனைத்தை குளிரவில்லை. மற்றவர்கள் எல்லாரும் கூடி கூடி அவளை பற்றி பூடகமாக பேசினாலோ சிரித்தாலோ அவள் இத்தனை நாட்களாக பொருட்படுத்தியதில்லை. அவர்களை தன்னால் வெறுத்து ஒதுக்க முடியும் என்று அலட்சியமாக இருந்திருக்கிறாள். ஆனால் அவளுக்கு உரியதாக இந்த இழிவான பதத்தை அவர்கள் சூட்டியிருப்பதை நினைத்த மாத்திரத்தில் தானே ஆவியாகி போய்விடக்கூடாதா என்று ஏங்குகிறாள். பள்ளியிலிருந்து திரும்பி வழக்கம்போல் இயங்கினாலும் மனசு அந்த ஒரே சொல்லின் ஆணி முனையில் தைத்து கொண்டு குருதி வழிய துன்புறுகிறது. விடுபட இயலாமல் வேதனை உறுகிறது. படிக்க அமர்ந்தால் பொருந்தவில்லை. இரவு சிறிது கண்ணயரும் முன்னே இடையே தன்னை யாரோ நெருக்கி பிடித்து முத்தமிட வருவது போலவும் கழுத்தை நெரிப்பது போலும் பயங்கர கனவு கண்டு திடுக்கிட்டு விழிக்கிறாள். செக்ஸ் என்றாலே என்னவென்று தெரியாத அவளுக்கா? அவளுக்கா? இரண்டு சனிக்கிழமைகளாக ஞானம்மா இல்லத்துக்கு வரவில்லை. அன்று அவள் வருவாள் என்பதை கூறும்போது மைத்ரேயி குன்றிப்போகிறாள். ஒரு கால் அவளுக்கும் அவளை பற்றிய விவரங்களை அறிவித்திருப்பார்களோ? ஞானம்மா அவளிடம் அன்பு கொண்டு பழகுவதனாலும் இந்த பெண்கள் பொறாமையினால் புழுங்கவில்லையா? ஒரு கால் ஞானம்மா அவளிடம் அனுதாபம் கொள்வதன் காரணமே அந்த விடுதிக்கு அவள் பொருந்தாதவள் என்பதனால்தானோ? ஒரு தொழுநோய் விடுதியிலோ காசநோய் விடுதியிலோ அவள் இணைந்திருந்தால் கூட நோய்க்கிருமிகள் உடலை மட்டுமே உண்ணக்கூடும். இந்த பெண்கள் எல்லாரும் அதைவிட கடுமையான மனநோய்க்கு ஆளானவர்கள். அவர்கள் அவளுடைய படிப்பார்வத்தையும் வாழ்வில் அவள் வைத்த நம்பிக்கையையும் கூட தகர்க்கக்கூடிய குழப்பத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள். டாக்டர் மித்ரா கூறியது போல் நடக்குமா?
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 1:13. மகளிர் நேரம். வணக்கம் அன்பு சகோதரிகளே, இது உங்களுக்கான நேரம். உங்கள் மன விரும்பிய அற்புதமான பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். அப்படி என்றால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0413 என்கிற முன் இணைப்பு எண்ணுடன் 2275230 மற்றொரு எண் 2275240. தொலைபேசி எண்கள் மீண்டும் உங்களுக்காக 2275230 மற்றொரு எண் 2275240. இந்த இரண்டு தொலைபேசி எண்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்பாக 0413 என்கிற கோடு நம்பரை போட்டு ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே, சகோதரிகளே. இது உங்களுக்கான நேரம், அற்புதமான பாடல்களை கேட்கலாம். இது மகளிர் நேரம் நேரலை.

0: இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் ஒரு சகோதரி இணைப்பில் வந்திருக்காங்க, அவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நாகப்பட்டினம் திருக்குவளையிலேருந்து தனலட்சுமி பேசுறேன்.
0: திருக்குவளை தனலட்சுமி, சொல்லுங்கம்மா, என்ன படத்தை இந்த பாட்டு கேட்க போறீங்க?
1: பிகில் படத்துல இருந்து சிங்கப்பெண்ணை பாட்டு.
0: சிங்கப்பெண்ணை பாட்டு, இது உங்களுக்காக வருது, கேளுங்க. நன்றிம்மா.
1: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில். நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம் நேர நிகழ்ச்சி. 1:12:28 இந்த நேரத்தில் நம்மோடு அருமையான பாடலை கேட்பதற்காக இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அன்பு சகோதரியை சந்திக்கலாம். சகோதரி வணக்கம்.
1: வணக்கம். நிலையத்தாருக்கும் அறிவிப்பாளருக்கும் இனிய நண்பகல் வணக்கம்.
0: நண்பகல் வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு, எங்கிருந்து பேசுறீங்க சகோதரி?
1: நான் திருவாரூர்ல இருந்து தமிழரசு பேசுறேன்.
0: திருவாரூர் தமிழரசி, சொல்லுங்க என்ன படத்துல பாட்டு கேட்க போறீங்க?
1: 36 வயது நிலை அந்த படத்துல இருந்து நான் போகிறேன் அப்படின்னு பாட்டு.
0: ஏது சிறப்பு காரணம் இருக்கா அந்த பாட்டை மட்டும் நீங்க விரும்புறீங்க? எவ்வளவு பாட்டு இருக்கு, இந்த பாட்டை மட்டும் கேட்கறதுக்கு எதுவும் சிறப்பான காரணம் இருக்கா சகோதரி?
1: இந்த பாட்டு கேட்கும் போது எதையாவது சாதிச்சிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது.
0: ஆஹா, பாடல் வந்து உங்களுக்கு சாதிக்க தூண்டுது அப்படித்தானே?
1: நன்றி.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி, வணக்கம். இதோ உங்களுக்காக பாடல்.

நேரில் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது மகளிர் நேரம். நேரம் 1:17:22 ஆகிறது. நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் கார எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாசவாணி புதுச்சேரி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணியளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இந்த மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 MHz-இல் கேட்க தவறாதீர்கள். புதுச்சேரி வானொலியில் நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது மகளிர் நேரம். 1:18 ஆகிறது. சகோதரிகளுக்காக மீண்டும் நம்ம தொலைபேசி எண்களை சொல்லலாம். சகோதரிகளே, உங்களுக்கு பிடித்தமான பாடல் நீங்கள் கேட்கணுமா, கேட்டு ரசிக்கணுமா, 2-2-7-5-2-3-0 இன்னொரு எண் இருக்குதுங்க, 2-2-7-5-2-4-0 எந்த 2 தொலைபேசி எண்ணில் நீங்கள் எந்த எண்ணாச்சும் வரலாம், உங்களுக்கு பிடித்தமான பாட்டை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கோடு நம்பரை போட்டுங்க, 0-4-1-3 இந்த கோடு நம்பரை போட்டு இந்த 2 தொலைபேசியில் ஏதாச்சும் ஒரு எண்ணுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான பாட்டை கேட்கலாம். நிறைய பாடலை கொடுக்கலாம். நிச்சயமாக 2 மணி வரைக்கும் பாடலை கொடுக்குறது நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாடலை கேட்க வாங்க. அடுத்த சகோதரி வருவதற்கு முன்பாக ஒரு பாடல் கேட்கலாம். பாடல் பாண்டி நடத்தங்க படத்துலேருந்து வருகிறது. கேட்டு ரசிங்க நேர்களே.

இணைந்திருக்கிறோம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு. நேயர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மகளிர் நேரம். சகோதரிகள் பங்கெடுத்து பாடல்கள் கேட்கிற அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நேரம் 1:23:25 ஆகிறது. நேயர்களை, புதுச்சேரி வானொலியில் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளில் ஒரு சில நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. இன்றிரவு 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்தித வானம் கேட்க காத்திருங்கள் நேர்களே. எஃப்எம் ரெயின்போவில் இன்றிரவு 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்தித வானம் கேட்க காத்திருங்கள். மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல் பூவரசன் படத்திலிருந்து வருகிறது. இந்த பாடலை இப்போது கேட்டு ரசியுங்கள் நேர்களே.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:29:13 நேயர்களே, முதன்மை அலைவரிசையில் இன்று பிற்பகல் 2:15 என்றுமீனியவை பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 2:40 தாளத்தரங்கம், ஏ தேவநாதன் அவர்களுடைய மிருதங்க இசை, தாளம் மிஸ்ரச்சாப்பு. அதனைத் தொடர்ந்து 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், பி வசந்தகுமார் அவர்களுடைய வீணை இசை கேட்டு ரசிக்கலாம். மாலை 4:00 நாடகம் சுற்றமும் நட்பும், எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. சென்னை நிலையத்திலிருந்து நாடகம் ஒலிக்க இருக்கிறது. 5:00 கிராமிய தென்றல், கே காசியம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்களுடைய முதற் பகுதி நீங்கள் கேட்கலாம். 5:30 சிறுவர் பூங்கா, புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களை வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி இருக்குது, கேட்டு பயன்பெற காத்திருங்கள். அதே போல் 6:20 மனோரஞ்சிதம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் கிராம முன்னோடி விவசாயி மனோகரன் அவர்களுடன் நேர்முகம் இருக்குது. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து பண்ணை செய்து நாட்டுப்புற பாடல் இதெல்லாம் இருக்குது, கேட்டு பயன்பெறுங்கள். நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, இது மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் அடுத்த பாடல், இதோ உங்களுக்காக அடுத்த வீட்டு பெண் படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 1:32, 44 நொடியாகிறது. புதுச்சேரி வானொலி நேயர்களை கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம். சகோதரிகள் பங்கெடுத்து அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் அற்புதமான நிகழ்ச்சி இணைப்பில் இப்போ கூட நீங்கள் இணைப்பில் வரலாம் சகோதரிகளே. 2 2 7 5 2 3 0, 2 2 7 5 2 4 0 இந்த 2 தொலைபேசி எண்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பாக 0 4 1 3 என்கிற அந்த முன் இணைப்பு எண்ணையும் இணைத்து இணைப்பில் வரலாம். 2 மணி வரை உங்களுக்காக பாடல் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இணைப்பில் வாருங்கள் சகோதரிகளே. இது புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை. அடுத்த பாடல் மகளிர் நேரத்தில் அடுத்த வீட்டு பண்பட பாடல்.

நேரம் 1:36 39:09 இனிமையான நேரம் மதிய வேலை. அற்புதமான பாடல்களை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆம்நேர்களை, இது மகளிர் நேரம் நேரலை நிகழ்ச்சி. சகோதரிகளுக்காக அற்புதமான பாடல்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னொரு மற்றொரு பாடல் இது உங்களுக்காக. ஆம்நேர்களே, முத்துக்காளை படத்திலிருந்து ஒரு பாடல்

நேரம் 1:42. அற்புதமான பாடல்களை நாம் மதிய வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆம்னக்கு இது மகளிர் நேரம் சகோதரிகளுக்காக அற்புதமான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேர்களே, இனிய இடைக்கால பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்னொரு அற்புதமான ஒரு பாடல், எந்த நேரமும் கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான பாடல் என்று சொல்லலாம். ஆம்னர்களே, அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்திலிருந்து ஒரு பாடல் இது உங்களுக்காக.

0: நேரம் 1:46:52 ஆகிறது. புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்திருப்பது மகளிர் நேரம். சகோதரிகள் அற்புதமான பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் வந்துட்டு ஒரு சகோதரி காத்திருக்காங்க, அவங்கள சந்திக்கலாம். சகோதரி வணக்கம், மதிய வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சகோதரி எங்கேருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து மேட்டுப்பாளையம் ஐஸ்வர்யா பேசுறேன்.
0: ஐஸ்வர்யா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு சொல்லுங்களேன்.
1: பேராண்மை படத்துல இருந்து துப்பாக்கி பெண்ணே அந்த பாடல் போடுங்க சார்.
0: ஆஹா, பரவாயில்ல. ஏது வேற எதுவும் ஒரு பெண்கள்லாம் அந்த காலத்துல எதுவும் சாதிக்கணும்னா என்ன மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கணுமா? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களேன். ஏதாச்சும் ஒரு சாதனை பண்ணணும்னா,
1: ஏதாச்சும் சாதனை பண்ணணும்னா அதுக்கான முயற்சியில வந்து ஈடுபடணும் சார்.
0: சூப்பர் சூப்பர், முயற்சி
1: முயற்சி என்னையுமே கைவிட கூடாது. எதுனா ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னா
0: கண்டிப்பா முடியலையா?
1: கண்டிப்பா முயற்சி
0: கூடவே பயிற்சி.
1: ஆமாங்க சார், முயற்சி பயிற்சி.
0: என்ன சார் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, மதியம் நேரமாச்சு, சாப்பாடு சாப்பாட்டுக்கு போற நேரத்துல இதெல்லாம் கேக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் இல்ல,
1: அப்பெல்லாம் இல்லைங்க சார்.
0: சகோதரி நல்லது, சகோதரி உங்களுக்கா பாடல் கொடுக்கலாமா?
1: கண்டிப்பா சார்.
0: நன்றிமா, நன்றிமா. எனக்கு
1: நன்றி, தேங்க்யூ சார்.

0: நேரில் இவரை கேட்டது மகளிர் நேரம். செல்லுடைகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Saira Mujtaba with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi calls for collective efforts to build a developed India through environmental responsibility, youth empowerment and inner well-being. C. Joseph Vijay takes oath as Chief

இரண்டு மணி 19 நிமிடம் 46 நொடி. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது என்றும் இணைவை காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் அணிவகுப்பு. அந்த வகையில் அடுத்த பாடல் இது உங்களுக்காக. அரசக்கட்டளை படத்திலிருந்து ஒரு பாடல், பி. சுசீலா, டி. எம். சவுந்தரராஜன் குரல்களில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:26. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் அணிவகுப்பா இது என்றும் இனியவை. அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பாக நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரியஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் இளைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இந்த மாதம் 15 அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகா ஹெர்ட்ஸில் கேட்க தவறாதீர்கள். 2:26 இணைந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் வலியபாண்டியா படத்திலிருந்து வருகிறது. அந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், சுசீலா, விபி ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி. வாருங்கள் நேர்களே, அந்த பாடலை கேட்கலாம்.
1: இந்த நிலவுக்கு ஏத்தம் இவ்வளவு ஓர வஞ்சனே.
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

நேரம் 2:32 ஆகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் அணிவகுப்பில் அடுத்த பாடலை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்காக ஒலிக்கும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், சுசீலா.

0: என்றும் இணைவை கேட்டீர்கள். நேரம் 2:40.
1: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது மிஸ்ரச்சாப்பு தாளம். தாளத்தை மிருதங்கத்தில் வாசிக்க இருப்பவர் ஏ. தேவநாதன் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். தாளத்தரங்கத்தில் இடம்பெற்ற தாளம் மிஸ்ர சாப்பு. தாளத்தை மிருதங்கத்தில் வாசித்தவர் ஏ தேவநாதன் அவர்கள். நினைவலைகள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான முதல் கனமழை பெய்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 173.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 4.6 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தோம். ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட மிக மிக குறைவாகவும் அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் அளவும் கொடைக்கானல் பகுதியில் 11.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது.

இதன் காரணமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் கர்நாடகா மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை அதாவது 11, 12, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்சமாக வெப்பநிலை 24 மணி நேரத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் நிலை மாறுபாடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் வரும் 12 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பதிவான இதர மழை அளவுகள்: திருநெல்வேலி 4 முக்கு, திருநெல்வேலியில் பெருங்குளம் மற்றும் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம், எச்சன் விடுதி தஞ்சாவூர் மாவட்டம், பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் வடபழனி, மகாலிங்கபுரம், செங்கற்பட்டு மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கலையநல்லூர் மற்றும் அரியலூர், பொதுப்பணித்துறை ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டம் பார்வூட், சிவலோகம், முகிலிவாக்கம், வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம், அயனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னையில், பெருங்களத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம், நீலகிரி, பார்சூட் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணி ஆவதற்கு சில நொடிகள்.

3:15 ஆகிறது. நேரலை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. பன்மொழி பாடல்கள் வரிசையில் அடுத்து ஹிந்தி பாடல் லவ் பட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள் ஒலிக்க இருக்கிறது நேர்களே.

0: मुझे प्यार।
1: நேரம் 3:20. ஆறு நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது பன்மொழி பாடல்கள். அடுத்த பாடல்கள் தெலுங்கு ஹிந்தி பட பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்து தொடர்வது மலையாள பாடல். மலையாள பாடலில் முதலில் கடகம் படப்பாடல். இது உங்களுக்காக.

நேரம் 3:24 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. பன்மொழி பாடல்களில் நிறைவாக மலையாள பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைவாக மலையாள பாடல் ஒன்று, ஆ ராத்திரி என்ற பாடல், என்ற படத்திலிருந்து ஒரு பாடல். ஒலிக்கும் குரல் எஸ் ஜானகி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30 ஆகிறது. சங்கீத சாரல் கேட்கலாம். முதலில் விளம்பரம்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5,000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
2: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
1: இன்னொன்னு இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க. பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
1: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
0: நேர்களை, இன்றைய சங்கீத சாரலில் பி வசந்தகுமார் அவர்களுடைய வீணை இசையை கேட்கலாம். முதலில் வர்ணம், லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றியது. வளசிராகம், ஆதிதாளம்.

0: பொலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி. வசந்தகுமார் அவர்கள் வாசித்திருந்த வீணை இசையினை கேட்டு ரசித்தீர்கள்.

4 மணிக்கு சுற்றமும் நட்பும் நாடகம் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள். அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன்.

0: இதுவரை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நேயர் விருப்பம் தொடர்வது அடுத்த சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் எஸ் என் பார்வதி, பி ரேவதி, டி வேலுசாமி, அருண் சந்தீப், என் மதன் சந்தர், சி ராஜா அப்பாசாமி, டி கே மீனாட்சி, எஸ் பி எஸ் போத்திலிங்கம், எல் மோகன், வி சசிகுமார் ஆகியோர். தொகுப்பு டி சுஜன்குமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: அம்மா இயற்கை தாய், மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இந்த பறவைகளோட குரலோசையை கேட்டதுமே இறங்கிடுது அம்மா. இது ஒரு அற்புதமான ரசவாதம் இல்லையா? இயற்கை தாயே, உன்னோட ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் எங்களோட உயிரை காப்பாற்றுற உயிர் மூச்சு இல்லையா? அப்பேற்பட்ட உனக்கு என்னால் என்ற அளவுக்கு சக மனிதர்களோட சேர்ந்து நன்மையைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் உனக்கு எதிராக கெடுதல்கள் நடந்துக்கிட்டு தானே அம்மா இருக்குது. உன்னோட வளங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மட்டும் இல்லை வரக்கூடிய தலைமுறைகளையும் அனுபவிக்க வேணுமே அம்மா.
1: ஹலோ ராஜாராம்.
0: வாங்க அரவிந்தன்.
1: ராஜாராம், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க?
0: எல்லாம் நம்ம இயற்கை எண்ணெயோட தான்.
1: ஓ,
0: பாருங்க, எத்தனையோ கிராம மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து உயிரை காப்பாத்தின ஏரி இது. ஆனால் இந்த ஏரியை பாருங்களேன், வறட்சியாகி குப்பை மேடுகளால் நிரம்பி போயிருக்குதே தவிர ஒரு சொட்டு தண்ணீரை கூட காணுமே.
1: ஆமாம் ராஜாராம், பார்க்கவே ரொம்ப வேதனையாக தான் இருக்குது.
0: என்னால் தாங்க முடியலை அரவிந்தன். ஆனால் இந்த இயற்கைக்கு எதிரான நிகழ்வுகள் நமக்கு சவால் விட்டுக்கிட்டு தானே இருக்குது.
2: அதுக்கு ஒரு காலம் இருக்கு, பொறுத்துருங்க ராஜாராம்.
0: அடே, வாங்க மோகன்ராஜ், நீங்கள் எப்போ வந்தீங்க?
2: ஓ, இதோ இப்போ தான்.
0: நல்லது. ஆமாம், இன்னைக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் எத்தனை ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க?
2: அறுவை சிகிச்சை இல்லாமலே பேஷண்ட் ரெண்டு பேரை குணப்படுத்த போகிறேன்.
0: சபாஸ்.
2: ஆனால் இப்போதைக்கு வறண்டு போன இந்த ஏரிக்கு தாங்க ஆப்ரேஷன் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு.
0: கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன்.
2: இல்லை என்னங்க, ஆற்றிலிருந்து முதன்மை வாய்க்கால், கிளை வாய்க்கால், கண்ணிகள்னு படிப்படியாக பிரிந்து போகக்கூடிய தண்ணீர் எல்லாம் வழியில் இருக்க ஏராளமான குளம் குட்டையெல்லாம் போகிற போக்கில் நிரப்பிக்கிட்டே போகும். அதன் மூலம் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் என்பது தான் நம்ம முன்னோரோட கணக்கு. காலங்காலமாக அப்படித்தானே நடந்துக்கிட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த நீர்வழி பாதையெல்லாம் இப்போ கட்டடங்களாக மாறிடுத்த.
0: உண்மைதான்,
2: இது மனிதர்கள் தங்களுக்கு தானே உருவாக்கிய நோய்.
0: நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. சரி, இப்போது மழை நீரை சேமிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது.
2: நல்ல விஷயந்தான் ராஜாராம். இருந்தாலும் கூட எந்நேரமும் அரசாங்கத்தை மட்டும் எதிர்பார்க்காம இயற்கை வளங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சிகளை சுற்றுச்சூழல் ஆர்வலராக நீங்கள் தானே செஞ்சுட்டு வரீங்க.
0: ஆமாம் மோகன்ராஜ், அது நம்ம கடமை தானே.
2: என்ன அரவிந்தன், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அரசாங்க வேதியியல் விஞ்ஞானியாக இருக்கிற உங்களோட அடுத்த கட்ட பணி என்னங்க?
1: மோகன்ராஜ், பாரபட்சம் பார்க்காம சில ரசாயன தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யணும்னு அரசாங்க தரப்பில் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு.
2: ஓ, அப்படின்னா அந்த பட்டியலில் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சேருதா?
1: ஆமாம் மோகன்ராஜ், அர்ச்சனாவோட கெமிக்கல் ஃபேக்ட்ரி பட்டியலில் கடைசியில் வருது.
0: அப்படியா, சரி வாங்க. நாம் மூணு பேரும் வழக்கமாக இயற்கையோடு கூடி பேசுகிற அந்த அரச மர நிழலுக்கு போகலாம்.
1: வாங்க போகலாம்.
0: ஆஹா, இந்த காற்றும் கூட மனசுக்கு இதமாக தான் இருக்குது.
1: ஆமாம் ராஜாராம்,

0: அடடா, அத பாருங்க, அர்ச்சனாவோட கார் வருதே.
1: ஆமா, ஆச்சரியமா இருக்குதே, என்ன இந்த நேரத்துல ஏரி கரைக்கு வர்றாங்க?
2: அதுதாங்க எனக்கும் புரியல.
3: ஹலோ அரவிந்தன், மோகன்ராஜ், ராஜாராம், உங்க மூணு பேருக்கும் என்னோட காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: என்ன அர்ச்சனா, ஒரு போன் கால் கூட இல்லையே, திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன முக்கியமான விஷயம் ஏதாவது?
3: முக்கியமான விஷயம் தான். நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறத கேள்விப்பட்டேன். அதான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு உங்களுக்கு போன் பண்ணாம திடீர்னு வந்துட்டேன்.
0: அப்படியா விஷயம்?
3: ஆமா, நீங்க எல்லாரும் பெரிய ஆளுங்க, காலையிலேயே வறண்டு போய் குப்பை மேடா இருக்கிற இந்த ஏரி கரைக்கு வந்திருக்கீங்க. ஏன்
1: நீங்க புரியாம பேசுறீங்க அர்ச்சனா? இந்த இயற்கையான சூழலோட மகத்துவத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல.
0: ஆமா அர்ச்சனா, ராஜாராம் சொல்றது மாதிரி உங்களுக்கு இயற்கையை பத்தி புரியாததுதான். சரி, அது விடுங்க, முதல்ல நீங்க வந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க.
3: சொல்றேன். நாளைக்கு எனக்கு பாராட்டு விழா நடக்குது. நீங்க தான் சிறப்பு விருந்தினரா வரப்போறீங்க. நாம நாலு பேரும் நண்பர்களா இருந்தாலும் கூட மறுபடி உங்க மூணு பேருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்ல, அதனாலதான் நேர்லயே வந்திருக்கேன். இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கங்க.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: சபாஷ் அர்ச்சனா, வாழ்த்துக்கள்.
3: இது பத்தாதுங்க, இன்னும் நிறைய வாழ்த்துக்களை விழா மேடையில வந்து சொல்லுங்க. என்ன?
1: கண்டிப்பா சொல்றோம்.
0: சரி அர்ச்சனா, உங்களோட தொழிற்சாலை இப்ப எப்படி போயிட்டு இருக்கு?
3: தொழிற்சாலைக்கு எந்த குறையும் கிடையாது, சிறப்பா போய்கிட்டு இருக்கு.
0: என்ன சொல்றீங்க அர்ச்சனா, சிறப்பா இயங்குதா?
3: ஆமா, சிறப்பா இயங்குது. ஆமா, அதுல நீங்க என்ன குத்தம் கண்டுபிடிச்சீங்க அரவிந்தன்?
0: இல்ல, பொதுமக்கள் வேற விதமா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க.
3: பொதுமக்கள் எப்படி வேணும்னாலும் பேசட்டும், நீங்க என்னோட தொழிற்சாலைய பத்தி என்ன நினைக்கிறீங்க?
0: இப்ப நான் எதுவும் நினைக்கல, ஒரு முறை பரிசோதனை செஞ்சாதானே என்னாலையும் ஒரு தீர்வு சொல்ல முடியும்.
3: ஓ, நீங்க அரசாங்கத்தோட வேதியியல் விஞ்ஞானிங்கிறதுனால இப்படி பேசுறீங்களா அரவிந்தன்?
0: அர்ச்சனா, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க.
3: இல்ல, நான் சரியா தான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன். நீங்க என்னோட தொழிற்சாலை மேல சந்தேகப்படுறீங்க அரவிந்தன்.
0: அப்படி இல்ல அர்ச்சனா, கோபப்படாதீங்க, நான் கேள்விப்பட்டதை தானே சொன்னேன்.
3: இல்லீங்க, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் புறப்படுறேன்.
1: என்ன கிளம்பிட்டாங்க? என்ன அரவிந்தன், இந்த அர்ச்சனா புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? எதுக்காக இப்படி கோபப்படுறாங்க?
0: ஆமா ராஜாராம், அர்ச்சனாவுக்கு இவ்வளவு கோபமும் அவசரமும் கூடாதுதான். என்ன செய்யறது, சின்ன வயசுலயே ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு முதலாளி ஆயிட்டாங்க. சரி விடுங்க, நாளைக்கு அவங்களோட பாராட்டு விழாவில் சந்திக்க போறோம், அங்க சரி பண்ணிடலாம். வாங்க கிளம்பலாம்.
4: அன்பில் உயர்ந்தவர்களே, வணக்கம். பலர் பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள், ஆனால் தானம் செய்ய மாட்டார்கள். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் பாராட்டு விழாவின் நாயகியான ஏழை மாணவர்களின் கல்விக்காக ஏராளமான நன்கொடைகள் வழங்கி இருப்பவருமான அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெடின் அதிபர் செல்வி அர்ச்சனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
5: அரசு துறையில் வேதியியல் விஞ்ஞானியாக பணிபுரியும் அரவிந்தன் அவர்கள் இவ்விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பதால் அவர்களையும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.
0: அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மரியாதை மிகுந்த அன்பு வணக்கம். உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச விழைகிறேன். சிறு வயதிலேயே தனது கடுமையான உழைப்பாலும் திறமையாலும் வளர்ந்து வந்திருப்பவர்தான் அர்ச்சனா அவர்கள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் பெரிய அளவில் வளர்ந்திருப்பதற்கு காரணம் மக்களுடைய ஆசீர்வாதம் தான் என்று பல முறை என்னிடம் கூறியிருக்கிறார். மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக செலவிட்டு வருகிறார்.
4: தொழிற்சாலையில் வேலை செய்யற ஊழியர்கள் பல பேரு வறுமையில வாழறதா கேள்விப்பட்டேன், ஆனா அரவிந்தன் சார் இப்படி பேசுறாரு, ஒண்ணுமே புரியலையே.
0: அர்ச்சனா அவர்களின் கல்வி சேவையை பாராட்டி மக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் அவருக்கு மரியாதை நிமித்தமாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன்.
6: இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா? உலகத்துல என்னென்ன

0: அன்பர்களே, காலம் கருதி விழா இத்துடன் முடிகிறது.
1: என்னோட தொழிற்சாலைய பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருந்தாலும் அது எதையுமே வெளிக்காட்டாமலேயே என்னை பத்தி மேடையில பாராட்டி பேசுனீங்களே, தேங்க்யூ சோ மச்.
2: பரவாயில்ல அர்ச்சனா, நான் உண்மையைத்தானே பேசினேன். ஆனா கொஞ்சம் நிலைமை சரியில்லை.
1: அது சரி, ஏன் விழாவை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க? அங்க பாருங்களேன், மக்கள் மத்தியில ஏதோ சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. என்னது, என்னங்க, என்ன நடக்குது இங்க?
2: அதான் சொன்னல அர்ச்சனா, இப்ப நிலைமை கொஞ்சம் சரியில்லை, நாம தனியா போய் பேசலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, போகலாம். ராஜாராம், நீங்களும் வாங்க.
3: சரி, வாங்க போலாம்.
4: அம்மா, நீங்களும் அப்பாவும் என்னை விவசாய கல்லூரியில் படிக்க வச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா.
5: என்ன அகத்தியா, அருவியை பார்த்ததுமே இயற்கையோடு ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டியா என்ன?
4: ஆமாம் அம்மா.
5: உங்கள் அப்பா அர்ச்சனா அம்மாவோட ரசாயன தொழிற்சாலையில் அந்த அம்மாவுக்கு முழு விஸ்வாசியாக வேலை செய்கிறாரு. ஆனால் எனக்கு என்னமோ சரின்னு படலை. ஆனால் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் இயற்கை விவசாயத்தில் மூழ்கி கிடக்கிறாரு. அவரை நினச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குப்பா அகத்தியா.
4: என்னம்மா இப்படி சொல்கிறீங்க?
5: ஆமாம்ப்பா, ரசாயன தொற்று அவர் உடம்புல பாதிச்சிருக்கிறதா ஒரு நாள் எங்கிட்டே அவர் சொன்னாரே.
4: ஓ, இதை ஏமா நீங்கள் முன்னாடியே எங்கிட்ட சொல்லலை?
5: அகத்தியா, எல்லாரும் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கிற வழியைத்தானே பார்க்குறாங்க. ஆனால் உங்கள் அப்பா இயற்கையான முறையில் விவசாயம் செஞ்சு நம்ம குடும்பத்தோட பொருளாதார நிலைமையை சரிக்கட்ட பார்க்குறாருப்பா. ஆனால் அது அவரால் முடியுமா என்ன?
4: அப்பாவோட இயற்கை விவசாயத்தில் குறைஞ்ச வருமானம் இருந்தால் கூட பொதுமக்களோட உபயோகத்துக்கான காய்கறிகளோட தரமும் ஆரோக்கியமும் முக்கியமான விஷயம் தானம்மா.
5: நீ சொல்றது சரியா இருக்கலாம், ஆனா வருமானம் முக்கியம் இல்லையா? இது நமக்கு பத்தலையே.
4: இருக்கட்டும், அதுக்காக
5: கொஞ்சம் செயற்கை விவசாய முறையும் கலந்துக்கலாமேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன், அவர் ஒத்துக்கலப்பா.
4: அம்மா, ஒன்று சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. காத்து மண்டலத்தில் கரியமில வாயுவோட செறிவு அதிகரிக்கிற போது நாம் சாப்பிடக்கூடிய உணவு தானியங்களில் துத்தநாகம், இரும்பு சத்து, புரத சத்து எல்லாமே குறைஞ்சி போகுது. இது பெரிய கெடுதலை ஏற்படுத்துமே.
5: அப்படியா சொல்ற நீ?
4: ஆமாம், பணத்துக்கு ஆசைப்பட்டு ரசாயனத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யறதும் பாதுகாப்பு இல்லாம ரசாயன தொழிற்சாலை நடத்துறதும் ரெண்டுமே பாவ செயல் தாமா.
5: ஐயோ, வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம்ப்பா.
4: சரி வாங்கம்மா, இதோ நம்ம தோட்டம் வந்துடுச்சு. அங்க பாருங்கம்மா, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு.
6: அம்மாவும் பிள்ளையும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க, இதை பாருங்க. நம்ம இயற்கை முறையில் பயிரிட்ட பீட்ரூட்டும் கேரட்டும் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அப்பப்பா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
4: ஆமாப்பா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு.
6: வேணா டேஸ்ட் பண்ணி பாரு. ஆ, கொஞ்சம் இருப்பா அகத்தியன், இந்த ஒரே ஒரு பாத்திக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன்.
4: இந்த காய்கறிகள் எல்லாம் மூட்டையில கட்டிக்கிட்டுமா?
5: இருப்பா, கொஞ்சம் பொறுமையாரு, அப்பா கிட்ட கேட்டுட்டு செய்யலாமே.
6: அகத்தியா இரு, தண்ணியை கட்டிட்டேன். ஒரு விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன்ப்பா.
4: என்ன விஷயம்ப்பா?
6: நேத்துக்கு அர்ச்சனாமாவோட பாராட்டு விழா சிறப்பா நடந்துச்சுப்பா.
4: நிஜமா சொல்றீங்க?
6: உண்மைதான் அகத்தியா.
4: இருக்கட்டும்ப்பா, அதுக்கு என்ன இப்போ?
6: அட, என்னப்பா நீ நம்ம தொழிற்சாலை முதலாளி அம்மாவோட விழாவை பத்தி ரொம்ப சாதாரணமா கேக்குறிய.
4: அப்பா, நீங்கள் உங்கள் ஓனரை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும்ப்பா. உங்களோட விசுவாசத்தை பாராட்டுறேன். அதே நேரத்தில் தொழிற்சாலையோட செயல்பாடுகள் ஊழியர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா.
6: அகத்தியா, நம்ம கம்பெனி ஓனர் அர்ச்சனா சின்ன வயசுலே தன்னுடைய திறமையால் உயர்ந்த இடத்துக்கு வந்தவங்க. அவங்கள பற்றி நீ புரிஞ்சிக்காம எதை எதையோ பேசாதப்பா.
4: சரிப்பா சரி, ஆனால் எனக்கும் ஒன்று சொல்ல தோணுது.
6: தாராளமாக சொல்லுப்பா.
4: கத்திரிக்காய் செடியில் இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரு நாள் அது சந்தைக்கு வந்துதானே ஆகணும்.
6: ஆமாம், இப்போ எதுக்கு இதை சொல்கிற?
4: போக போக உங்களுக்கே புரியும்ப்பா.
7: சீக்கிரம் வேலை ஆகட்டும்ப்பா, எல்லா மரங்களையும் வெட்டி போடுங்க, தர மட்டமாக்கணும்.
8: என்ன அநியாயம் பண்ணுறீங்க?
7: ஏன்பா, ஆடு மாடு

0: மேய்க்க வந்தீங்கன்னா மேய்ச்சிட்டு போயிடுங்க, தேவையில்லாம இங்க வந்து தலையிடாதீங்க.
1: ஐயா, நாம எல்லாரும் சுவாசிக்கவும் மழை பெய்யவும் இந்த மரங்க தான் உதவி செய்யுது. அப்பேற்பட்ட அம்மாவை போய் வெட்டுறீங்களே, உங்களுக்கு யாருங்க இந்த அதிகாரம் கொடுத்தது?
2: ஆடு மாடு மேய்க்கிற உங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம்? இந்த பாருங்க, நாங்க இந்த இடத்துல அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரி கட்ட போறோம்.
3: ஐயோ, இது தப்புமா? வேண்டாம் வேண்டாம்,
2: இது புறம்போக்கு இடங்க. உங்க வேலைய பாருங்க. டேய் கண்ணா, அந்த ஜேசிபிய ஸ்டார்ட் பண்ண சொல்லு. இந்த மேய்ச்சல் நிலத்தை அப்படியே சுத்தமா பண்ணிடணும், புரியுதா?
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. ஏன்பா உடனே வெட்டுங்க, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க.
3: யோ கடவுளே, எங்க இதயத்தை குத்தி ரணமாக்குறாங்களே, தர்மம் செத்து போயிடுச்சா?
4: பகவானே பார்த்துக்கிட்டோம், நம்மளால இவங்களை என்னதான் செய்ய முடியும்? ஒண்ணுமே புரியலையே.
5: என்ன என்ன என்னங்கம்மா, என்னங்க பிரச்சனை?
4: நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்க ஐயா.
5: ஒரே சரியம்மா, நீங்க படிச்சவங்க, கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கவங்க, நீங்களே இப்படி செய்யலாமா?
2: இத பாருங்க ராஜாராம், இது புறம்போக்கு இடம், சீக்கிரமா எங்க பேருக்கே பட்டா வந்துடும்.
5: அதனால ஒன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா, நம்மோட முன்னோர்கள் கண்மாய்களை சங்கிலி தொடரா அமைச்சிருந்தாங்க. நீர்பிடிப்பு பகுதியில முதலாவது கண்மாய் இருக்கும், அது நிரம்பின உடனே உபரி நீர் கால்வாய் வழியா அடுத்த கண்மாய்க்கு பாயும். இது போக மழை நீரும் தேங்கி நிற்கும். இதனால கடமடை விவசாயிகளும் பருவத்தையே பயிர் செய்ய முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு இந்த சங்கிலி தொடரோட கண்ணிகள்லாம் காங்கிரீட் கட்டடங்களாக மாறி போயிடுச்சு. அதனால மழை நீரை சேமித்து வைக்க போதுமான கண்மாய்கள் கிடையாது. இந்த நிலமையில இந்த காடுகளையும் மேய்ச்சல் நிலத்தையும் தரமட்டமாக்கிட்டு ஏரிப்பகுதியில் உங்கள் ஃபேக்டரியை கட்டணும்னு சொல்கிறீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைம்மா.
2: இதை பாருங்க ராஜாராம், இப்போ எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது புறம்போக்கு இடம், நீங்களும் இதில் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க.
5: தப்பு தப்பாக சொல்லாதீங்க முருகேஸ்வரி அம்மா, இந்த நிலம் அரசாங்கத்துக்கு உரிமைப்பட்டது, நாங்கள் அரசாங்கம் மூலமாக பார்த்துக்குறோம்.
2: ஓ அப்படியா, சரி சரி பார்த்துக்குங்க, போங்க போங்க. நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்கன்னு நானும் பார்க்குறேன்.
5: அதையும் பார்த்துருவோம்.

0: வேலைக்காரர் ஆளையே காணோம். அகத்தியா, அப்பா எங்க இருக்காரு?
1: எனக்கு தெரியலையம்மா, அவர் ரூம்ல தான் இருப்பாரு, போய் பாருங்க.
0: சரி பாக்குறேன் போ. அகத்தியா சீக்கிரம் ஓடி ஆடா, சீக்கிரம் வா.
1: வந்துட்டம்மா.
0: அகத்தியா அப்பா பாருடா, மயக்கத்துல விழுந்து கிடக்குற மாதிரி தெரியுது, சீக்கிரம் நம்ம டாக்டருக்கு போன் போட்டுடா, சீக்கிரம்.
1: இப்பவே பண்றமா. டாக்டர் சாரா?
2: டாக்டர் தான்ப்பா, என்ன அகத்தியா?
1: டாக்டர், அப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா?
2: ஓ, இதோ உடனே வரப்பா.
1: அம்மா, இதோ டாக்டர் இப்ப வந்துருவாரு.
0: சரிடா, சீக்கிரம் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா அகத்தியா.
1: இதோ கொண்டாரம்மா.
0: குடு குடு குடு.
1: இந்த கொஞ்சம் நல்ல தண்ணி.
0: கொஞ்சம் கொஞ்சமா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க ஒன்னா உட்காருங்க உட்காருங்க.
1: என்ன பாச்சு
0: அகத்தியா? அத பாரு, டாக்டரே வந்துட்டார், சீக்கிரம் போ, கதவு திறந்து விடு.
1: வாங்க டாக்டர். அம்மா, அப்பாவோட முகத்துல தண்ணி தெளிச்சி உட்கார வச்சிருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர்.
3: ஓகே ஓகே, பயப்படாதீங்க சார், கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுங்க. நெஞ்சு சளி அதிகமா இருக்குது, சிகரெட் பிடிப்பீங்களா சார்?
4: அதிகமாக பிடிக்க மாட்டேன் டாக்டர்.
3: சார் தெரிஞ்சுக்கோங்க, சிகரெட் பிடிச்சா சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின் என்கிற ரசாயனம் மூளைக்கு போகும், ரத்த ஓட்டத்தை நிறுத்தி பக்கவாதத்தை உருவாக்கும் நிலையை கூட ஏற்படுத்திடும். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கோங்க.
0: என்னென்னமோ சொல்கிறீங்களே, என்னாச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு டாக்டர்?
3: பயப்படாதீங்கம்மா, சாருக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது, பிபி பல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது. ம்,
5: வணக்கம் மோகன்ராஜ்.
6: வணக்கம் அர்ச்சனா, வாங்க உட்காருங்க.
5: நான் உங்களை பார்க்க தான் போயிட்டு இருந்தேன், வாசல்ல உங்க காரை பார்த்தேன், அதான் வந்துட்டேன்.
6: ஓ, இஸ் இட், அப்படியா, சொல்லுங்க என்ன விஷயம்?
5: ரொம்ப முக்கியமான விஷயம் தான் மோகன்ராஜ். அரசாங்க உத்தரவுப்படி அரவிந்தனோட டீம் நம்ம ஃபேக்டரியில ஆய்வு செய்ய வராங்களாம். எப்படியாவது அவங்களை தடுத்து நிறுத்தணும், அது உங்க பொறுப்பு.
6: ஓ,

0: அப்படியா, அரவிந்தனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரும் நீங்களும் நெருங்கி பழகிறீங்க. ஆய்வு செய்கிறது, அரசாங்க உத்தரவு, இதில் நான் எப்படி?
1: என்ன இப்படி சொல்கிறீங்க? இதுதான் நமக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா? இவ்வளவு நாள் நாம் நட்பாக பழகினதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு?
0: தர்மத்துக்கும் நட்புக்கும் சம்பந்தம் இல்லையா அர்ச்சனா?
1: ஓ ஓகே, இங்கே சூழ்நிலை சரியில்லை, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன்.
0: எப்போ பேசினாலும் இது நடக்காத அர்ச்சனா.
1: ஓ அப்படியா, நடக்காதா? ஓகே, நானே பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன்.
0: சக்திவேல் சார், உங்க உடல்நலம் பற்றி விசாரிக்காம தன்னோட நோக்கத்துல மட்டும் குறியா இருக்கிறாங்க அர்ச்சனா. இன்னுமா உங்களுக்கு புரியல?
2: ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர்.
1: சொல்லுங்க கண்ணன்.
3: நம்ம தொழிற்சாலை பற்றி ஆய்வறிக்கைய அரவிந்தன் சார் எப்படி எழுதியிருக்கிறாரோ எனக்கு பயமா இருக்குது.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
3: அவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அதர்மத்தை எதிர்க்க கூடியவர். ஆச்சே,
1: ஓகே, இத இங்க பேச வேண்டாம், வாங்க கேபின்ல உட்கார்ந்து பேசலாம்.
3: சரிங்க மேடம்,
1: உட்காருங்க கண்ணன். கண்ணன் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, காதலுக்கும் மங்கையின் அன்புக்கும் மயங்காத ஆண்களே கிடையாது. அரவிந்தனும் இதுக்கு உட்பட்டவர் தான். நீங்க வேணா பாருங்க, ஆய்வறிக்கைய நமக்கு சாதகமா தான் அரவிந்தன் எழுதியிருப்பாரு.
3: அப்படியே சொல்றீங்க மேடம்?
1: அப்படியேதான். எனக்கும் அவருக்கும் உள்ள காதலின் உறுதியும் உண்மையும் அப்படித்தான் கண்ணன்.
3: மேடம் அங்க பாருங்க, அரவிந்தன் சாரே வந்துட்டாரு. இப்போ நான் இந்த கேபின்ல இருக்கிறது நல்லதில்லை, அவரு கிளம்புறது வரைக்கும் நான் வெளியே போய் வெயிட் பண்றேன் மேடம்.
1: ஓகே கண்ணன், அதுவும் நல்லதுதான்.
4: வணக்கம் மேடம்.
1: வாங்க அரவிந்தன், உட்காருங்க.
4: தேங்க்யூ மேடம்.
1: என்ன இது, வழக்கத்துக்கு மாறா மேடம்னு கூப்பிடுறீங்க?
4: நான் ஒரு நண்பரா வரல, அரசாங்க அதிகாரியா வந்திருக்கேன்.
1: இருக்கட்டுமே, அதுக்காக நம்மோட காதல் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன அரவிந்தன் மௌனமா இருக்கீங்க?
4: மேடம், முதல்ல உங்க கெமிக்கல் ஃபேக்டரி பத்தின ஆய்வறிக்கைய படிச்சு பாருங்க.
1: கொடுங்க அரவிந்தன். என்னது, அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டா இப்படி குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டீங்களே?
4: அர்ச்சனா மேடம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், முதல்ல நான் சொல்றத கேளுங்க, அப்புறம் பேசுங்க.
1: சரி சொல்லுங்க, கேக்குறேன்.
4: அதாவது நுண்மையாக இருக்கக்கூடிய தூசி துகள்கள் நம்மோட நுரையீரல் வரைக்கும் ஊடுருவ கூடியவை. இது மட்டும் இல்ல, புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கன உலோக துகள்கள் போன்ற நச்சு பொருட்களையும் நுரையீரலுக்குள்ள இந்த தூசி துகள் கொண்டு செல்லுது. இந்த நச்சு பொருட்களால ஆஸ்துமா, நுரையீரல் புற்றுநோய், மாரடைப்பு போன்ற ஆபத்தான விளைவுகள் ஏற்பட சாத்தியம் இருக்கு.
1: சரிங்க, இதுக்கும் என்னோட ஃபேக்டரிக்கும் என்ன சம்பந்தம்?
4: என்ன சம்பந்தமா சொல்றத கேளுங்க. அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை தாண்டி அதிகபட்ச பொருட்களை உங்க ஃபேக்டரி தயாரிக்குது. உங்க ஃபேக்டரியில இருந்து வெளிவரக்கூடிய நுண் புகையில மாங்கனீஸ், காரியம், ஆர்சனிக் போன்ற கன உலோகங்களின் நுண் துகள்கள் ஏராளமா கலந்திருக்கு அப்படிங்கிற உண்மைய உங்க ஃபேக்டரிய ஆய்வு செய்யறப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் குறிப்பா லெட் பார்ட்டிகல்ஸ்னால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகம். அவங்களுடைய அறிவு திறன், கற்றல் திறன், நினைவு திறன், குணாதிசயம்னு எல்லாமே பாதிக்கப்படும்.
1: முடிவா என்னதான் சொல்ல வரீங்க?
4: மக்களுக்காக தான் தொழில் வளர்ச்சி. மக்களோட வாழ்வாதாரங்களையும் பறிச்சுட்டா யாருக்காக தொழில் வளர்ச்சி? ஒரு மனுஷன் உணவில்லாம சில நாட்கள் வாழலாம், நீர் இல்லாம கூட சில மணி நேரங்கள் வாழ முடியும், ஆனா சுத்தமான காத்து இல்லாம சில வினாடிகளுக்கு மேல உயிர் வாழவே முடியாது. அதனால இந்த ஆய்வறிக்கையை பத்தி நீங்க மேற்கொண்டு எது சொல்றதுனாலும் நீதிமன்றத்துல தான் பேசணும். சரிங்க மேடம், நான் வர.
0: ஹாய், ஹலோ ராஜாராம், வாங்க வாங்க. கேபினில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா?
5: இல்லை மோகன்ராஜ், வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆச்சுது. நம்ம ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்கு இங்கே அர்ச்சனா வர்றதா சொன்னாங்க மோகன்ராஜ், ஆனால் என்ன காரணம்னு தெரியல.
0: எனக்கு தெரியலையே, ஆனால் அர்ச்சனா ரொம்ப அப்செட் ஆகியிருக்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது.
5: ஓ,
0: இதில் வேற அரவிந்த் அர்ச்சனாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அரவிந்த்கிட்ட நான் சிபாரிசு பண்ணணுமா? என்ன ஒரு தர்ம சங்கடமான நிலைமை பாருங்க.
5: வாங்க அர்ச்சனா.
1: வணக்கம். என்ன மோகன்ராஜ், நீங்க எப்படி திடீர்னு பேஷண்ட்டுகளை பார்க்க போயிடுவீங்களா?

0: ஒரு 10 நிமிஷம் எங்க கூட பேசிட்டு இருப்பீங்களா?
1: இல்ல அர்ச்சனா, நம்ம சந்திப்பு காரணமா நான் எனக்கு பதிலாக இன்னொரு டாக்டரை ஏற்பாடு பண்ணிட்டேன்.
0: அப்படியா? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். அரவிந்தன் டீம் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியை குற்றவாளி கூண்டில் ஏற்றிட்டாங்களே, அது தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியும் அர்ச்சனா. அரசு விஞ்ஞானியாக நேர்மையாக செயல்படுறப்போ சில நேரம் சூழ்நிலையால் தான் வேலை பார்க்கும் வாய்ப்பு இழக்கும் நிலை வந்தாலும் கூட மக்களுடைய உடல் மன ஆரோக்கிய வாழ்வுக்கு தான் பாடுபடுவேன் என்றும், தர்மத்துக்கு புறம்பான இயற்கைக்கு எதிரான மனித செயல்பாடுகளை எப்போதும் எதிர்ப்பேன் என்று தீர்க்கமாக சொல்லிட்டாரு அரவிந்தன்.
2: அர்ச்சனா, என்னோட மனசுக்கு தோன்றதையும் நான் சொல்லலாமா?
0: சொல்லுங்க ராஜாராம், அதுக்காக தானே சந்திச்சிருக்கோம்.
2: இயற்கை கோடிக்கணக்கான உயிரினங்களை படைச்சிருக்கு, ஆனா அது எதுவுமே இயற்கையை பாதிக்கல. இயற்கையோட போட்டி போடவும் இல்லை, இயற்கையோட போக்கிலேயே வாழ்ந்து வருது. ஆனா இந்த மனுஷன் மட்டும்தான் இயற்கையோட மோதி இயற்கையோட இயல்பை மாத்தி பேராசையால இயற்கைய ஆபத்தானதா மாத்துறான். இந்த காலநிலை மாற்றத்துக்கு உங்களோட அர்ச்சனா கெமிக்கல்ஸ் மாதிரி பல ஃபேக்டரியும் காரணமாயிருச்சு. மனித தேவைகளையும் தாண்டி தேவையற்ற ரசாயனங்களை உங்க தொழிற்சாலை தயாரிக்கிறதா அரசாங்கம் நினைக்குது. அர்ச்சனா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மனித குலத்தின் தேவைகள் அனைத்தையும் இயற்கை தாய் நிறைவு செய்வா, ஆனா பேராசைய ஒருபோதும் நிறைவு செய்ய மாட்டா. அப்படிங்கிற காந்தியடிகளோட சிந்தனைய நாம எல்லாரும் எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது.
0: அதெல்லாம் சரிதான், ஆனா இப்போ என்னோட காதலுக்கு அரவிந்தன் தீர்க்கமான பதில் சொல்லலையே, இது என்னோட நரம்பு மண்டலத்தை பாதிக்காதா? இந்த உணர்வுக்கும் அபார சக்தி உண்டுதானே?
1: உண்மைதான் அர்ச்சனா, ஆனா அரவிந்தனோட மக்கள் நல கொள்கைக்கு நீங்களும் கட்டுப்பட்டு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அரவிந்தன் உங்களை கல்யாணம் செய்ய வாய்ப்பு இருக்கு.
0: அரவிந்தன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன்.
2: அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையில் 27 ஊழியர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.
0: கடவுளே, இது என்ன சோதனை?
3: அம்மா, என்ன பண்றீங்க?
4: உங்க அப்பாவுக்கு ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன்ப்பா.
3: அம்மா, ராஜாராம் சாரோட கம்பெனில நான் வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா.
4: உனக்கு வேலை பிடிச்சிருந்தா சரிதான்ப்பா.
3: ராஜாராம் சார் இப்ப நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காரு.
4: வரட்டும்ப்பா, அவர் வர்றது நமக்கும் பெருமை தானே.
5: அகத்யா.
3: அப்பா சொல்லுங்கப்பா.
5: இந்த அரவிந்தன், மோகன் ராஜ், ராஜாராம், அர்ச்சனா, இப்படி 4 பேருமே ஒரு வீட்டுக்கு 4 தூண் மாதிரி நட்பா இருக்கிறாங்க. ஆனா இந்த அரவிந்தன் சார் மட்டும் ஃபேக்டரிக்கு எதிராக ஆய்வறிக்கை கொடுத்ததான்ப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
3: அப்பா, தர்மத்தோட பாதையில போறவங்க அப்படித்தான் செய்வாங்க. சரி, அந்த ரிப்போர்ட்டை நீங்க தப்புன்னு சொல்றீங்களா?
5: நான் அப்படி சொல்லலப்பா.
3: அப்படின்னா முதல்ல உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க, எல்லாம் தானா நடக்கும்.
5: சரி சரி.
4: ஒண்ணு
5: இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். ஒண்ணு இல்ல.
3: அம்மா, அதோ ராஜாராம் சார் வந்துட்டாங்க.
4: ஐயா வாங்க. ஐயா
2: சக்திவேல் சார், இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு?
5: இப்போ நல்லா இருக்கு சார்.
2: நல்லது. அகத்யா
3: சார்,
2: பல லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு பாலைவனமாகிற அபாயத்தில் இருக்கிறதாவும், மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 40-50 டன் அளவுக்கு மண் வளத்தை இழந்துகிட்டே வர்றதாவும் ஆராய்ச்சியில் சொல்றாங்க.
3: அப்ப இதுக்கு மாத்து வழி என்ன சார்?
2: பூவஸ்திரா அப்படிங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க.
3: ஓ,
2: அதாவது வாய்க்கால், குளம், குட்டை, சரிவான நிலங்கள், சாலையோரங்களில் மண் அரிப்பை தடுக்குமா. இந்த நோக்கத்தில் புதுசாக தயாரிக்கப்பட்ட தென்னை நார் துணியை தான் இந்த பூவஸ்திரா.
3: ஓ, அப்படியா?
2: பூமியோட ஈரப்பதத்தை காக்கிறதோட காப்பாத்துறதோட தான் இடைவெளியில் முளைக்கிற செடிகளுக்கும் வேருக்கும் பலம் சேர்க்குமா இந்த பூவஸ்திரா. சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பில்லாத ஒரு பொருள்.
3: ரொம்ப நல்ல பொருள் தான் சார். இன்னொரு செய்தி
2: சொல்லுப்பா.
3: நச்சு கழிவுகளால் நிலத்தில் ஏற்படுற உப்புத்தன்மையை உறிஞ்செடுத்து அந்த நிலத்தை விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய ஓர்பூடுங்கிற தாவரத்தை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் என கண்டிருக்கு.
2: இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான்ப்பா.
3: இந்த தாவரத்துக்கு

0: வங்கராசி கீரன்னு ஒரு பேர் இருக்கு.
1: ஓ, நல்ல விஷயம் தான்.
2: ராஜாராம் சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இந்தாங்க காபி குடிங்க.
1: நல்லதுமா. சக்திவேல் சார், 100,000 மரக்கன்றுகள் நடுறதுக்கு அரசாங்கத்தில் அனுமதி வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக வேலை இருக்கும். அது வரைக்கும் அகத்தியன் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிடுவான்.
3: என்ன சொல்கிறீங்க?
1: நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்.
3: ராஜாராம் சார், எங்களை போல அகத்தியனை நீங்களும் நல்லா பார்த்துக்கிங்களே சார். அப்புறம் நாங்கள் எதுக்கு கவலைப்படணும் சார்?
1: ரொம்ப நல்லது சார்.
3: சார், அப்புறம் இந்த அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்ட்ரியை சீல் வைக்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது?
1: சீல் வைக்க வர்ற காலகட்டத்தில் தான் 27 ஊழியர்கள் மூச்சு திணறல் காரணமாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போது சீல் வைக்க போகிறதா அரசு தரப்பில் அரவிந்தன் சார் சொல்லியிருக்காங்க.
3: சார், என்ன சொல்கிறீங்க? 1,300 ஊழியர்களோட குடும்பம் வறுமையில் கஷ்டப்படுமே சார். அதை நினச்சா தான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது சார்.
1: சார் சார் சார், முதல்ல நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயற்கையோட விதிப்படி அது அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? உடம்ப பார்த்துங்க, நான் வரேன்.
3: சரிங்க சார், நல்லது, போயிட்டு வாங்க.
4: சக்திவேல் சார், அர்ச்சனா மேடம் இருக்காங்களா?
3: ரூம்ல இருக்காங்க சார், வாங்க.
1: மேடம் எப்படி இருக்காங்க?
3: கடுமையான மன உளைச்சல தான் சார் இருக்காங்க.
1: சரி, வந்து பாக்குறோம்.
5: கடவுளே கடவுளே, என்ன பல கோடிக்கு அதிபதியாக்கி வச்சுட்டு இப்படி எல்லாம் சோதனைகளை கொடுத்து என்ன புலம்ப வச்சிட்டியே. எதுலையுமே தோல்வியே பார்க்காத எனக்கு அடுக்கடுக்கா தோல்விகள். எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. தொழிற்சாலைக்கு எதிராக அரவிந்தன் ஆய்வறிக்கையை கொடுத்தது, அரவிந்தன் மேல நான் வச்சிருந்த காதலை அவர் புண்படுத்தினது, 27 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டது. இப்போ இப்போ என்னோட தொழிற்சாலைய அரசாங்கம் சீல் வச்சது. இப்படி எத்தனை எத்தனை எத்தனை, என்னால தாங்க முடியலையே. இப்படி நான் தலகுனிற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன் கடவுளே? எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு ஒன்றும் புரியலையே.
4: பாத்தீங்களா ராஜாராம், பாத்தீங்களா, அர்ச்சனா உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு புலம்புறாங்க.
1: வாழ்க்கையில எல்லா சோதனைகளையும் தாங்கக்கூடிய அபார மனபலத்தோட கடந்து போனா தான் உண்மையான சாதனைகளை படைக்க முடியுங்கிற சூட்சுமம் இந்த அர்ச்சனாவுக்கு புரியாம போயிருச்சு.
5: என்ன நடக்குது? என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் நிம்மதியே போச்சு, என் நிம்மதியே போயிடுச்சு. தோல்வியே எனக்கு சந்திக்க சக்தியே இல்லாம போயிடுச்சு. தோல்வி தோல்வி தோல்வி.
4: அர்ச்சனா அர்ச்சனா, ஏன் கண்ணாடி தூக்கி எறிகிறீங்க?
1: என்னாச்சு என்னாச்சு அர்ச்சனா? ஏதோ உடஞ்ச மாதிரி பெரிய சத்தம் கேட்டது.
5: ஒண்ணு இல்லை, ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து நொறுக்கிருச்சு. நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன்.
1: அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா.
5: இந்த சக்திவேல் எங்க போனாரு? சக்திவேல் சக்திவேல் எங்க போனீங்க?
3: இதோ வந்துட்டமா, சொல்லுங்கம்மா.
5: இங்க பாருங்க, தொழிற்சாலையில நடக்கிறதா நான் இங்க இருந்தே சிசிடிவில பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க நேரடியா போய் சீக்கிரம் பாத்துட்டு வாங்க.
3: சரிங்கம்மா,
5: போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. எனக்கு
3: இதோ இதோ இதோ உடனே பார்த்து வரமா.
5: எனக்கு மனசு சரியில்லை.
4: அர்ச்சனா அர்ச்சனா, நிதானமா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
3: பதட்டம் வேண்டாம்.
5: அதான், எல்லாம் நல்லபடியா நடக்காம போயிடுச்சு. இந்த நேரத்துல என்னோட மனசுக்கு ஆறுதலா அரவிந்தனும் பேச மாட்டேங்கிறாரு.
4: பேசுவாரு, அரவிந்தனும் பேசுவாரு. அவர் தர்மத்துக்கும் அரசாங்க சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு நடந்துக்கிட்டாரே தவிர அவருக்கு உங்கள் மேலே கோபமே கிடையாது. உங்ககிட்ட அவர் வச்சிருக்கிற அன்பும் குறைஞ்சே போகலை. நீங்கள் தான் அவரை புரிஞ்சுக்கல. அவரோட தர்மமான கொள்கையை நம்புங்க அர்ச்சனா, நம்புங்க.
5: அப்படியா சொல்கிறீங்க?
4: அப்படி தான். இப்போ நாங்கள் இருக்கும் இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நாம் நிதானமாக பேசி நல்ல முடிவெடுக்கலாம்.
5: சரி, அப்படின்னா அப்போ நான் தான் அரவிந்தனை புரிஞ்சிக்கலையா?
3: அம்மா அம்மா, மூடி இருக்கிற நம்ம ஃபேக்டரிக்கு முன்னால நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. யூனியன் தலைவர் கூட மைக்ல பேசிட்டு இருக்காருமா.
5: பாத்தீங்களா பாத்தீங்களா, மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு.
1: அர்ச்சனா, எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது, தைரியமா இருங்க. ஒர்க்கர்ஸ் கிட்ட

0: பகீரங்கமா பக்குவமா பேசுங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, வாங்க நம்ம போய் பேசலாம்.
1: நீங்க ரெண்டு பேரும் கூட இருப்பீங்கல்ல?
0: கண்டிப்பா,
2: நிச்சயம் நிச்சயம் நிச்சயமா இருப்போம்.
0: வாங்க போலாம்,
2: வாங்க
1: போலாம்.
3: நண்பர்களே, அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் வேலை செய்கிற 1300 ஊழியர்களோட வாழ்வாதாரத்துக்கு தீர்க்கமான ஒரு முடிவு தெரியாம நாம எல்லாரும் உண்ணாவிரதத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற உறுதியோட போராடணும். இதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அது மட்டுமல்ல, நமது தொழிற்சாலையில் மூச்சு திணறல் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 27 ஊழியர்களுக்கும் மருத்துவ செலவு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்பதும் நமது கோரிக்கைகளில் ஒன்றாகும். சரிதானா நண்பர்களே?
1: நண்பர்களே, தயவு செஞ்சு நான் சொல்றத பொறுமையா கவனமா கேளுங்க. எதிர்பாராத விதமா நமது தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தொழிற்சாலை விரைவில் திறக்கப்படும். ஒருவேளை கால தாமதமாகும் பட்சத்துல உங்களுக்கு கட்டாயம் மாற்று வழி செஞ்சு தரப்படும்.
3: இவ்வளவும் நடந்த பிறகு உங்க மேல எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் மேடம்?
1: மோகன்ராஜ், ராஜாராம், என் சார்பா நீங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு உறுதிப்பாடு கொடுக்கணும். பிளீஸ் பிளீஸ்
0: பேசுறோம் பேசுறோம், தைரியமா இருங்க அர்ச்சனா, நாங்க பேசுறோம்.
4: நண்பர்களே, மேடம் சொன்ன வாக்குறுதிக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம், நம்பிக்கையோட இருங்க.
0: அன்பு தோழர்களே, மேடம் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றி தருவோம். அதனால உடனே நீங்க போராட்டத்தை கைவிடுங்க.
3: நல்லதுங்க ஐயா, உங்க ரெண்டு பேர் மேல நம்பிக்கை வச்சுதான் தற்காலிகமா உடனே நாங்க போராட்டத்தை கைவிடுறோம். அதனால இப்ப நாம எல்லாரும் கலைஞ்சு போகலாம்.
0: என்னப்பா இது, யூனியன் தலைவரை விட்டு கலைஞ்சு போகலாம்?
1: நம்மோட உண்மையான நட்புக்கு அடையாளமா நீங்க ரெண்டு பேரும் உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி.
0: நட்புக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க அர்ச்சனா.
2: வாங்க அர்ச்சனா, வாங்க போலாம்.
1: ஒரு நிமிஷம், வீட்டுல இருந்து போன்
0: எடுத்து பேசுங்க, என்னன்னு கேளுங்க.
1: ஹலோ, என்ன அப்படியா?
2: என்னாச்சு அர்ச்சனா?
0: என்னாச்சு?
1: அம்மா மூச்சு விட கஷ்டப்படுறாங்களா?
0: மோகன்ராஜ்,
1: அம்மாவுக்கு
2: நீங்க பயப்படுற அளவுக்கு அம்மாவுக்கு எதுவும் இல்லை. மருந்து பாட்டில் இருக்குது, அதை எடுத்துக்கொடுங்க சீக்கிரம்.
1: கடவுளே, நான் நிறைய பாவம் செஞ்சிட்ட போல இருக்கேன்.
0: ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: அம்மா இப்படி கஷ்டப்படுறது இப்பதாங்க நான் முத தடவையா பாக்குறேன். தாங்க முடியல, எங்க அம்மா எனக்கு குல தெய்வம் மாதிரி.
0: அர்ச்சனா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல குறிப்பிட்ட சம்பவங்கள் நம்மளை தாக்குறப்ப தான் நமக்கு சில புரிதல்கள் ஏற்படும்.
2: அம்மா அம்மா, இப்போ மூச்சை கொஞ்சம் இழுத்து விடுங்கம்மா, கொஞ்சம் அப்படி அப்படிதான் கொஞ்சம்.
1: அம்மாவுக்கு
2: நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, தொற்று இருக்கு, டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்.
1: என்ன நுரையீரல்ல தொற்றா? என்ன சொல்றீங்க?
2: பயப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் சிகிச்சை மூலமா கண்டிப்பா குணமாக்கிடலாம், பயப்படாதீங்க.
1: உண்மையிலேயே நான் பொது விஷயத்துல நிறைய பாவம் பண்ணிட்டேன், என் உள் மனசு சொல்லுது. அம்மா,
5: ஆமா டாக்டர், அர்ச்சனா சொல்றது உண்மைதாங்க. காரணம் நானும் சேர்ந்து பாவம் பண்ணிட்டோமோன்னு தோணுதுங்க.
0: என்னங்க இது,

0: அம்மாவும் மகளும் சேர்ந்து பாவ மூட்டை சுமக்கிற மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வயசாயிருச்சு. வயசானா உடம்பு சரியில்லாம போறது சகஜம் தானே?
1: டாக்டர், டாக்டர், உங்ககிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு.
2: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, தீர்த்து வச்சிடலாம்.
1: அது வந்து வந்து கோடிக்கணக்கான என்னோட
3: அம்மாவை
2: நீங்க பயமுறுத்தாதீங்க. அவங்க எதையோ பேச வராங்க, ஒண்ணும் ஆகாது, பேசட்டும். ஷீல் பி ஆல் ரைட். விடுங்க, விடுங்க, பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க, பேசுங்க.
1: அது வந்து டாக்டர், டாக்டர், கோடிக்கணக்கான என் சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு என் அர்ச்சனா தான். கொஞ்ச நாளாகவே அவன் மனசு ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கான். ராத்திரியில் தூங்குறதில்ல, எப்போ பார்த்தாலும் செல்லும் கையுமா இருக்கான். அவளுக்கு ஒரு வழி சொல்லுங்க டாக்டர், வழி சொல்லுங்க.
2: நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துறப்போ டெக்ஸ்டோஃபிரீனியா என்கிற பிரச்சனை ஏற்படும். இது காரணமாக மெலட்டனின்னு ஒரு ரசாயன பொருள் இருக்கு, அது அளவு குறைஞ்சு தூக்கம் இல்லாமலும் மனதில் பதிய வேண்டிய விஷயங்கள் பதியாமலும் நீர்த்து போகவும் சான்ஸ் இருக்கு. ஒன்றும் அதை சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம்.
1: என்னங்க டாக்டர் இப்படி பயமுறுத்துறீங்க?
2: பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க.
1: டாக்டர், பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. மனசு சரியாக இருந்தால் தானே பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். கடவுளே,
2: அம்மா அம்மா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க.
1: கடவுளே,
2: நீங்கள் பேசுறது போதும், நீங்கள் பேசுறது போதும், இனிமேல் பேச வேண்டாம். உங்களுக்கு இப்போ உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு முக்கியம். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதுங்க, சரியா? இப்போ நாங்க கிளம்புறோம்.
4: ரொம்ப நன்றிங்க சார், காஃபி கொண்டு வந்திருக்கேன், ரெண்டு பேரும் குடிச்சிட்டு கிளம்பலாமே.
2: பரவாயில்ல சார், ஆனால் நீங்கள் ஒரு உதவி செய்யணும்.
4: என்ன?
2: அதாவது நாளைக்கு அர்ச்சனா மேடம் ராஜாராம் சாரோட மலைப்பிரதேச குடிசைக்கு வந்துடுவாங்க. நீங்கள் அம்மாவை வீட்டில் இருந்தபடி கவனிச்சுக்கணும்.
4: என்ன சார், என்ன சார், கண்டிப்பாக செய்கிறேன் சார்.
2: ஓகே, தட்ஸ் குட்.
1: என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க டாக்டர்.
5: அற்புதமான அழகு மிகுந்த இந்த இயற்கை சூழல் மனசுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்குது. என்ன உலகம் இது! மனித பேராசையும் செயற்கையின் மீது உள்ள மோகமும் சேர்ந்து இது மாதிரி ஒரு இயற்கை காட்சியை அனுபவிக்க விடாமல் தடை போடுது. அர்ச்சனாவுடைய நிலைமைக்கும் இதுதான் காரணம். அப்பாப்பாப்பா, என்ன வசந்தமான காற்று வீசுது! மரங்களும் மேகங்களும் காதலிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீசக்கூடிய காற்று மனசுக்கு புத்துணர்ச்சியையும் படைப்பாற்றல் ஆர்வத்தையும் அல்லவா அள்ளி கொடுக்குது. ஆடாடாடாடாடா, மனிதன் மட்டும் இந்த அழகை உணர்ந்து திருந்தினா உடல் மன ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக வாழ முடியுமே. இல்லைனா
6: அரவிந்தன்,
5: அடடே, எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மனசு விட்டு நிறைய பேசணும்.
7: ஓ ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இயற்கை. ஓ லவ்லி, லவ்லி. ஓ
5: இருக்காத பின்ன மோகன்ராஜ், அர்ச்சனாவே வந்திருக்காங்களே.
8: அரவிந்தன், நம்ம ரெண்டு பேரும் பேசி எத்தனை நாளாயிடுச்சு, அதனால ஏற்பட்ட என்னோட மன உளைச்சல் இன்னும் எனக்கு தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன்.
2: அதை சரிப்படுத்தத்தானே இந்த இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அரவிந்தன் என்கிற அற்புத மூலிகை பார்த்த பிறகுமா உங்கள் மன உளைச்சல் குணமாகலை?
5: சரி சரி, வாங்க, நம்ம நாலு பேரும் மனம் விட்டு பேசி நம்மோட நட்பை பலப்படுத்தி மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதையெல்லாம் பேசி தீர்மானம் போட்டே ஆகணும். அதுவும் இயற்கை அன்னையின் சாட்சியோட.
7: ஷூர், ஷூர்,
6: சரியா சொன்னீங்க அரவிந்தன்.

0: என்னோட அவசர புத்தியால் தப்பு தப்பாக சில விஷயம் செஞ்சுட்டேன். இப்போ அதோட பலனை நான் அனுபவிக்கிறேன். நீங்கள் மூணு பேரும் என்னை மன்னிச்சிடுங்க.
1: என்ன இது, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இங்க வந்து அழக்கூடாது. அழுதா அது இயற்கை அழகுக்கு விரோதமான செயல்.
2: இயற்கைய மன தூய்மையோட நாம அணுகும் போது இயற்கையோட பேசுறதுக்கான திறமையும் நமக்கு கிடைக்கும். இந்த உளவியல் சார்ந்த உரையாடல்ங்கிறது நம்மோட உள்மன ஆன்மீக வளர்ச்சிக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் உதவியா இருக்கும்.
1: ரொம்ப சரியா சொன்னீங்க ராஜாராம். அப்புறம் இந்த மலைப்பிரதேச குடிசை,
2: அது இயற்கையோட வாழக்கூடிய என் சொந்த அனுபவத்துல ஒரு அடையாள சின்னம் தான் இது.
1: பிரமாதம், மனித குலத்தின் உடல் மன ஆரோக்கியத்தை தான் நான் முதல்ல காதலிக்கிறேன். அப்படி இருந்தாலே மனித காதல் தானே வெற்றி உடையதாகவும் அர்த்தம் உடையதாகவும் மாறும்.
0: மனித குலத்துக்கும் இயற்கைக்கும் நாம செய்கிற நன்மையான செயல்ல தான் நம்மோட அன்பின் வெளிப்பாடு இருக்குது. ஆனா பல பேர் அப்படி நினைக்கிறது இல்லை. நாம அவங்கள போல வாழ்ந்தா இந்த உலகத்துல வாழ்றதுலயே அர்த்தம் இல்லைங்கறத இப்ப நான் உணர்ந்துட்டேன்.
3: அருமையா சொன்னீங்க அர்ச்சனா, அருமையா
0: சொன்னீங்க அரவிந்தன். இது வரைக்கும் எனக்கு நடந்த சம்பவங்களை பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியுமே.
1: ஆமா தெரியும்.
0: என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையே?
1: கோபமா? எனக்கு என்ன கோபம் அர்ச்சனா உங்க மேல? கோபம் ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் நானே மாத்திடுவேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, மேஜிக் நிபுணரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்பாக போச்சுன்னு மனைவி சொன்னாங்களாம். ஏமா இப்படி சொல்கிறேன்னு கணவன் கேட்டதுக்கு மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் கோபத்தில் சப்பாத்தி கட்டையை என் புருஷன் மேலே தூக்கி வீசுறப்ப கூட அதை மயிலிறக மாற்றி போட்டுறாருன்னு சொன்னாங்களாம்.
0: அரவிந்த், அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்ட்ரியோட வழக்கு கோர்ட்டில் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு.
1: ஆமாம் அர்ச்சனா, தீர்ப்பு எப்போ வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் கூடிய சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும். ஏன் அர்ச்சனா அதை பற்றியே நினச்சி கவலைப்படுறீங்களா?
0: அப்படி இல்லை, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கெமிக்கல்ஸ் ஃபேக்ட்ரிக்கு மாற்று வழி ஏதாவது இருக்குதான்னு நம்ம நாலு பேர் கொஞ்சம் யோசிக்கலாமா?
1: ஏன் இப்போ என்ன, அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஃபேக்ட்ரியை நடத்த சொல்லுவாங்க, வேற என்ன?
0: அது இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா,
1: தயங்காமல் சொல்லுங்க அர்ச்சனா.
0: எனக்கு ஒரு யோசனை தோணுது. இனிமே அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியை நடத்துறதுக்கு நான் விரும்பல.
1: என்ன அர்ச்சனா சொல்றீங்க, விரும்பலையா? அப்புறம்
0: சுற்றுச்சூழல் மாசுபடுறதுக்கு எதிரா, பூமி வெப்பமடைறதுக்கு எதிரா, இயற்கையான ரீதியில தொழிற்சாலையை மாத்தி அமைக்க விரும்புறேன்.
1: அப்படின்னு அர்ச்சனா, குறைஞ்சபட்சம் 2 மாசமாவது 1300 ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் ஃபேக்டரிக்கான மாற்று வழியை உருவாக்க முடியும்.
2: சரியா சொன்னீங்க அரவிந்த். ஆனா மாற்று வழி என்ன பண்ணலாம்?
4: ராஜாராம், இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு நிறைய மூலி

0: 1300 ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் ஃபேக்டரிக்கான மாற்று வழியை உருவாக்க முடியும்.
1: சரியா சொன்னீங்க அரவிந்த்.
2: ஆனா மாற்று வழி என்ன பண்ணலாம்?
3: ராஜாராம், இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு நிறைய மூலிகைகள் ஏற்றுமதி ஆகுது. அதனால மூலிகை பண்ணையையும் மூலிகை மருந்து தயாரிக்கும் ஃபேக்டரியையும் பிரம்மாண்டமான முறையில் உருவாக்குவோம்.
1: குட் ஐடியா. தலைப்புச் செய்திகள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழக்கு தொடர்பான தீர்ப்பில் அதன் உரிமையாளர் அர்ச்சனா அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட தொகையை அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும், மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தொழிற்சாலையை இயக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
4: அமைதி, அமைதி, அமைதி. தொழிலாளர் தோழர்களே, நீதிமன்ற தீர்ப்பையும் டிவியிலே பார்த்து நாம் தெரிந்து கொண்டோம். மேற்கொண்டு அர்ச்சனா கெமிக்கல்ஸ் நிர்வாகம் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றாத காரணத்தால் நாம் நமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தொழிற்சாலையை அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இயக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதிலும் நிர்வாக தரப்பில் நமக்கு எந்தவித தகவலும் தரப்படவில்லை. எனவே நாம் எல்லோரும் நண்பர்களே, மேடம் வராங்க, கொஞ்சம் அமைதி காப்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
0: தொழிலாளர் நண்பர்களே, உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் ரசாயன தயாரிப்பு பொருட்கள் மூலம் மக்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாத வகையில் தொழிற்சாலையை இயக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் கூறியுள்ளது. அதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்றால் மாற்று வழியை நாம் தான் உருவாக்கியாக வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
1: அன்பு தோழர்களே, சுற்றுச்சூழல் கெடுதலுக்கும் பூமி வெப்பமடையும் நிலைக்கும் நாம் இடம் கொடுக்காமல் நமது அன்றாட வாழ்க்கையை கட்டமைப்பு செய்தால்தான் அனைவரும் உடல் மன ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்பதை உணர்ந்தாக வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம்.
5: காம்ரேட்ஸ், எத்தனை லட்சம் கோடி பணம் இருப்பினும் கூட ஆரோக்கியமான சூழலில் நம்மால் வாழ முடியவில்லை என்றால் நமது உடலும் மனமும் ஆரோக்கியம் கெட்டு உயிர் வாழ முடியாத நிலை உருவாகும் என்பதையும் நாம் உணர வேண்டும்.
6: நண்பர்களே, இதுவரை எனது உயிர் நண்பர்களாகிய இவர்கள் மூன்று பேரும் பேசிய உண்மைகளின் தொடர்ச்சியாக அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையின் உரிமையாளர் என்ற முறையிலும் 1300 மிக சிறப்பான ஊழியர்களில் நானும் ஒருத்தி என்ற அக்கறையிலும் தீர்க்கமான ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன்.
4: மேடம் நல்ல முடிவை சொல்ல வராங்களா பாப்போம்.
6: இன்று முதல் இந்த தொழிற்சாலை இயங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்க? ஒரே குழப்பமா இருக்கு.
6: பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. பொதுமக்கள் நன்மையை கருதியும் இயற்கையின் பால் கொண்டுள்ள அன்பின் காரணமாகவும் பிரம்மாண்டமான மூலிகை பண்ணையும் அதி பிரம்மாண்டமான மருந்து தயாரிப்பு நிலையமும் தொடங்க போவதாக உங்களுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன்.
4: அப்படின்னா நாங்க 1300 ஊழியர்களும் பொழப்புக்கு என்ன பண்றது மேடம்?
6: கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். தொடர்ந்து உங்களுக்கு 2 மாதம் ஊதியமும் வழங்கி அனைவருக்கும் மாற்று பயிற்சி கொடுக்கப்பட்டு விரைவில் மூலிகை பண்ணையிலும் மருந்து தயாரிப்பு நிலையத்திலும் நிரந்தர வேலை உங்களுக்கு தரப்படும். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நமது ஊழியர்கள் 27 பேருக்கும் தகுந்த நிவாரணம் வழங்கப்படும்.
4: இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி.
6: எனவே உடனே இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். மிக விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்கும்.
7: அரவிந்தன்,
6: ராஜாராம், மோகன்ராஜ், மூணு பேரும் வாங்க. நாம இந்த முடிவை போய் அம்மாட்ட சொல்லுவோம்.
0: வாங்க, போலாம்.
1: போலாம்.
6: அம்மா, இந்த முடிவு உங்களுக்கு சம்மதம் தானே?
8: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நண்புக்கு உயிர் மூச்சு கொடுத்து அர்ச்சனாவை காப்பாத்தி அற்புதமான தீர்மானம் எடுத்துட்டீங்க. உங்க 4 பேரோட உண்மையான நட்புக்கு கலங்க ஏற்படாம காப்பாத்தி என்னோட மகளையும் உணர செய்து உண்மையான நட்பு எதுங்கிறதையும் எதை உள்ளடங்கியதா

0: இருக்கணுங்கிறதையும் அர்ச்சனாவுக்கு உணர்த்திட்டீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.
1: அம்மா,
0: இயற்கையிடம் தண்டனை அனுபவிச்சு நோய் வாய்ப்பட்டு இருக்கேன்.
2: நீங்க மன வருத்தப்படக்கூடாது. உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நுரையீரல் தொற்று இன்ஃபெக்ஷனுக்கு மாத்திரை மருந்தாலும் குணப்படுத்திடலாம். இட் பி ஓகே.
0: நீங்க மூணு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
3: என்னம்மா இது மன்னிப்புன்னெலாம் பெரிய வார்த்தை பேசுறீங்க? உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வயசும் இல்லை, தகுதியும் இல்லை. இயற்கையை பகைச்சுக்கிற போது எல்லாமே எதிராகி போயிடும். இயற்கையை எதிர்த்து செயல்பட்டால் பூமியே நச்சாயிடும். ஏன் வானமும் கூட நச்சாயிடும். அந்த நச்சு நம்ம வாழ்க்கையே வாழ முடியாததா ஆக்கிடும். அளவுக்கு மீறி நச்சானால் அவற்றை சுத்திகரிக்கவே முடியாது. அடிப்படையான சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் நம்ம மனசோட பரிசுத்தம் கூட கெட்டு போயிடும். இதனால வருங்கால சந்ததிகள் பெருசா பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த விஷயத்துல ஆரம்பத்திலே நம்ம சுதாரிச்சுக்கணும்.
1: ஆமா, மனிதனோட சுற்றமும் நட்பும் வாய்க்க பெற்றாலும் கூட சுற்றுச்சூழல் கேடு இல்லாத நிலையும் பூமி வெப்பம் அடையாத சூழலும் இருந்தாதான் அந்த சுற்றமும் நட்பும் தொடர முடியும் அப்படிங்கிற பெரிய உண்மையை நானும் உணர்ந்துட்டேம்மா.
4: உண்மையான காதல்ங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஏன் மனித குலத்துக்கு நன்மை செய்யறதா இருக்கணும். காரணம், மனுஷன் தனியா வாழ சாத்தியம் இல்லை. ரெண்டு பேரோட சுயநலம் மட்டும்தான் வளரணும்னு உறவை வளர்த்துக்கிறதுக்கு பேரு காதல் இல்லை.
0: தெளிவா புரிஞ்சுக்கிட்டேங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அர்ச்சனா,
1: அம்மா
0: இப்படி வாமா. அரவிந்த் தம்பி,
3: அம்மா
0: இப்படி வாங்க. நீங்க ரெண்டு பேரும் இதே போல என்றென்றும் நல்லா வாழணும், வீடோடி வாழணும், 100 ஆண்டுக்கு மேல வாழணும்.
1: அம்மா
0: கடவுளே.
4: அம்மா நல்ல விஷயம் பண்ணீங்கம்மா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டீங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்துல நாம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்வோம், புவி வெப்பமடைவதை
5: தடுப்போம்.
6: நேயர்கள், இதுவரை சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் அர்ச்சனாவின் அம்மா முருகேஸ்வரியாக எஸ் என் பார்வதி, அர்ச்சனாவாக பி ரேவதி, தொழிற்சங்க தலைவராக டி வேலுச்சாமி, அரவிந்தனாக அருண் சந்தீப், மோகன்ராஜாக என் மதன் சந்தர், ராஜாராமாக சி ராஜா அப்பாசாமி, பார்வதியாக டி கே மீனாட்சி, சக்திவேலாக எஸ் பி எஸ் போத்திலிங்கம், கண்ணனாக எல் மோகன், அகத்தியனாக வி சசிகுமார். தொகுப்பு டி சுஜன்குமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: இல்லை,

0: புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் கிராம முன்னோடி விவசாயி எஸ் மனோகரன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன கேட்கலாம். இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ரவி வாசிரிய அகில பாரதிய சங்கீத சபாவில் வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய வீணை இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 முதன்மை அலைவரிசையில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 5 மணி.
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் கே காசியம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்களின் முதற் பகுதியினை கேட்கலாம்.

0: சும்மா சும்மா சும்மா கொழுந்தோடியில போமாறான் சும்மா சும்மா
1: கோயிலுக்கும் பக்கத்தில் அம்மா அம்மா அம்மா கொழுந்தோடியில போமாறான் சும்மா சும்மா சும்மா கொழுந்தோடியில போமாறான் சும்மா சும்மா
0: கோயிலுக்கும் பக்கத்தில் அம்மா அம்மா அம்மா கொழுந்தோடியில போமாறான் சும்மா சும்மா சும்மா

தைப்பாணி பயிறு அம்மா அம்மா அம்மா தாயில் அசம்பாயிறு சும்மா சும்மா சும்மா தாயில் அசம்பாயிரு.

தாயில் தாவா சரீரை அம்மா அம்மா அம்மா தவணக்கால தீராதோடி சும்மா சும்மா சும்மா தவணக்கால தீராதோடி சும்மா சும்மா.

மழகவாழ சிந்த ஜோடி சும்மா சும்மா மழை.

கால தண்ணீர இக்கால தண்ணீர இப்போட்டாரோடி ஏறாலும் தூண்டி முள்ள ஏறாரோ ஏறம்பாயாரோ

ஜிக்கி ஆறா நாலு சுண்ணாம்பு நாலு சுண்ணாம்பு நல்ல மத்தாரம் கட்டலாமோ ஏராளம் இயலம் பயரம் இப்பொன்னாடிக்கு ஏராளம் புது சுண்ணாம்பு இப்புது சுண்ணாம்பு இப்பொன்னி மத்தாரம் கட்டலாமோ ஏராளம் இயலம் பயரம் வந்தோ பொங்க இக்கணீரமேராளம் வெயிலிலே

0: பொண்ணும் கொஞ்சம் இருந்தா அதுங்க இருந்தா குழந்தை பத்தி ஏறாலும் கொஞ்சம் ஏறாமா
1: கல்யாணம் கல்யாணம்

குதர மேல எரிகின் குறுகெல்லாம் பகு வச்சான்

இதோ மேல தூக்கி அது எங்காலம் போல் எங்காய் எங்காய் இத்து செண்டாரோ சாமி இத்து செண்டாரோ கொன்ன தூரம் மோட்டு மேலே நின்று பார்த்தாரோ சாமி நின்று பார்த்தாரோ நான் போனாரிச்சி வாரா இன்னும் சும்மாய் பார்த்தாரோ சாமி சும்மாய் பார்த்தாரோ எட்டு கட்டு துப்பாக்கி

சென்றாரா பொன்னா தூரமோட்டு மேல நின்று பார்த்தாரோ சாமி நின்று பார்த்தாரோ நான் பொன்னாரிச்சு வாரா இன்னும் சும்மாய் பார்த்தாரோ சாமி சும்மாய் பார்த்தாரோ பத்து கட்டு பாக்கி வாங்கி வேல் மேலே சாத்தி சாமி தோல் மேலே தூக்கி அது

0: நேயர்கள், இதுவரை கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் கே காசியம்மாள் குழுவினர் வழங்கிய கும்மி பாடல்களின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.
1: நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலை வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹர்ஸ் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள்.
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கே

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நடைபெறவிருக்கும் இந்த மகத்தான நிகழ்ச்சியை வழங்க இருக்கும் மாணவிகளாகிய நாங்கள் இந்நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு என்பது இந்தியாவின் தெற்கு பகுதியில் அமைந்த ஒரு வரலாற்று, பண்பாடு மற்றும் பொருளாதார முக்கியத்துவமுள்ள மாநிலம். ஒவ்வொரு ஊர்களும் தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளன. அச்சிறப்புடைய ஊர்களும் அதன் சிறப்புகளும் பற்றி கூற வருகிறார் 7ஆம் வகுப்பு மாணவி ரித்திகா.
2: தமிழகத்தின் அரிசி கிண்ணம் தஞ்சாவூர், தமிழகத்தின் மாம்பழ மாவட்டம் சேலம், தமிழகத்தின் பூட்டு நகரம் திண்டுக்கல், தமிழகத்தின் மலைக்கோட்டை நகரம் திருச்சிராப்பள்ளி, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் திருநெல்வேலி, தமிழகத்தின் தோட்ட பயிர்களின் பூமி தர்மபுரி, தமிழ்நாட்டின் சித்தர் பூமி திருவண்ணாமலை, தமிழகத்தின் பின்னலாடை தலைநகரம் திருப்பூர். நன்றி.
1: எளிமையாக அனைவருக்கும் புரியும் வகையில் கூறிய 7ஆம் வகுப்பு மாணவி ரித்திகாவுக்கு நன்றி. அடுத்ததாக நம் முன் பேச வருவது யாரு தெரியுமா? புத்தகமும் மொபைல் போனும். ஆம், மொபைல் போனாக 8ஆம் வகுப்பு மாணவி யஷ்வந்தினியும், புத்தகமாக 8ஆம் வகுப்பு மாணவி ஆஸ்னியும் வருகிறார்கள். என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போமா?
3: ஹாய் புத்தகம், எப்படி இருக்க?
4: எனக்கு என்ன, நான் சூப்பரா இருக்கேன்.
3: என்ன சூப்பரா இருக்கியா? உன்னை யாருமே இப்ப கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா நீ நல்லா இருக்கேங்கிற.
4: கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, நான் எப்பவும் சூப்பர் தான். உன்னாலதான் சிறுவர்கள் படிக்காம ஒரே இடத்துல உட்காந்து பல இன்னலுக்கு ஆளாகிறாங்க.
3: நான் தான் இன்றைய உலகின் ராஜா. ஒரு கிளிக்கில் உலகத்தை உங்கள் கையில் தருகிறேன். படிப்பு, விளையாட்டு, செய்தி எல்லாம் என்னுள் இருக்கிறது.
4: மொபைல் ஒரு மாய.

0: உலகம் அறிவையும் தரும், விளையாட்டையும் தரும். ஆனால் நான் தான் உண்மையான நண்பன். நான் அமைதியில் அறிவை வளர்க்கிறேன். என்னை படித்தால் கவனம் அதிகரிக்கும்.
1: புத்தகம் ஒரு அறிவின் விளக்கு, வாழ்க்கையை மாற்றும் ஒரு வழக்கு. நான் இல்லாமல் நீங்கள் எப்படி கற்றுக்கொள்வீர்கள்?
0: ஆனால் நீ அதிகமாக இருந்தால் கவனம் கலைந்துவிடும். நான் மனதை அமைதியாக வைத்திருக்கிறேன்.
1: நான் இல்லாமல் நீங்கள் சலிப்பாக இருப்பீர்கள்.
0: நான் இல்லாமல் அறிவு முழுமையாக வளராது.
1: அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. சரியான பயனில்தான் வாழ்க்கை செழிப்பு. இருவரும் மிகவும் முக்கியம். நீ சொல்வது சரிதான். அளவாக பயன்படுத்தினால் நன்மையே.
0: மொபைல் நமக்கு வேகத்தையும் வசதியையும் தருகிறது.
1: புத்தகம் நமக்கு ஆழ்ந்த அறிவையும் கவனத்தையும் தருகிறது. மொபைலும் புத்தகமும் சேர்ந்து இருந்தால் வாழ்க்கையின் வெற்றி பாதை திறக்கும் நிச்சயம். நாம் இனிமேல் மொபைல் புத்தகம் இரண்டையும் சரியாக பயன்படுத்துவோம். நன்றி.
2: அடுத்ததாக, தமிழர் வாழ்வில் மிகவும் முக்கியமான நாளாக கொண்டாடப்படும் சித்திரை திருநாளில் நாம் பழையதை மறந்து புதிய எண்ணங்களுடன் வாழ்க்கையை தொடங்க சித்திரை திருநாளை பற்றி ஒரு சிறு உரையாற்ற வருகிறார் எம் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவி யோகலட்சுமி.
3: புதியதாய் பிறக்கும் தமிழ் புத்தாண்டு பராவவை என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டு 14ஆம் தேதி பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டிற்கு 60 பெயர்கள் கொண்ட பட்டியல் உள்ளது. பிரபவ என்னும் பெயருடைய ஆண்டில் தொடங்கி அட்சய என்னும் பெயருடைய ஆண்டில் முடியும். மீண்டும் பிரபவ ஆண்டு தொடங்கி 60 ஆண்டுகள் நடக்கும். பிறகு மீண்டும் இப்படியே தொடரும். சித்திரை புத்தாண்டு கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் ஒரு பாரம்பரியம். சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் நாளே சித்திரை முதல் நாளாக கணக்கிடப்படுகிறது. இது வசந்த காலத்தின் தொடக்கத்தையும் புதிய ஆண்டின் ஆரம்பத்தையும் குறிக்கிறது. திண்ணிலை மறுப்பின் ஆடு தலையாக என்ற நக்கீரனின் வரி சித்திரை மாதம்தான் தமிழ் புத்தாண்டின் தொடக்கம் என்பதை குறிக்கிறது. தமிழ் புத்தாண்டு அன்று விஷுக்கனி தரிசனம் செய்வது சிறப்பாகும். இதற்கு முதல் நாள் இரவில் மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகள், வெற்றிலைப்பாக்கு, நகைகள், நெல் முதலான மங்கள பொருட்கள் வைத்த தட்டை பூஜை அறையில் வைத்து அவற்றை அதிகாலையில் காண்பதனை புனிதமாக கருதுகின்றனர். அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை குறிக்க அறுசுவை உணவு உண்பர். சித்திரை புத்தாண்டு அன்று பஞ்சாங்கம் படிக்கும் வழக்கம் பல வீடுகளில் உள்ளது. சித்திரை புத்தாண்டானது வாழ்வில் பல புதிய ஆரம்பங்களை தருகின்ற ஒரு மகிழ்ச்சியான பண்டிகையாகும். தமிழ் புத்தாண்டு அன்று புதிய தொழில் மற்றும் முயற்சிகளை தொடங்கினால் அதில் நல்ல வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் தருவதாக நம்பிக்கை. சித்திரை புத்தாண்டு வெறும் பண்டிகை மட்டுமல்ல, இது தமிழர்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளம். நன்றி.
2: அடுத்து நாம் பார்க்க போவது நாடகம். நீங்க டிவி நாடகம்னு நினைச்சீங்களா? சிறியலை நெல்லி தீங்கனி குறியாது, ஆதல் நின்ன கத்து அடக்கி, சாதல் நீங்க எமக்கீந்தனியே என்ற ஔவையாரின் வரிகள் கேட்க கேட்க இனிக்கும். ஆம், நாம் இப்பொழுது அறிவுசால் ஔவையார் என்ற நாடகம்தான் கேட்க போகிறோம். நாடக மாந்தர்களாக 6ஆம் வகுப்பு மாணவர்கள் வருகிறார்கள். அதியமான் மற்றும் படைத்தலைவராக யஷ்வந்தினி, தொண்டைமான் மற்றும் அமைச்சராக புவனேஸ்வரி, ஔவையராக ஜானவி. வாருங்கள், கேட்டு கழிப்போம்,
4: நடித்து சுவைப்போம். காட்சி 1, இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான், ஔவையார் மற்றும் அமைச்சர்.
5: நாட்டு மக்கள் நலனையே நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அஞ்சியே வணக்கம்.
6: ஔவையே வாருங்கள் வாருங்கள், வணக்கம்.
5: ஊர் ஊராக சென்று வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும். காலையிலிருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே, எங்கே சென்றிருந்தாய்?
6: இன்று நம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே இந்த கனியை பறித்தேன். அதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே.
5: அடடா, என்ன சுவை! என்ன சுவை, என்ன கனி இது!
2: கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது. எப்பொழுதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். ஒரு மலை உச்சியிலிருந்து கருநெல்லி மரத்தில்

0: கனி பழுத்திருந்தது. அந்த மரத்தில் நமது வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு நமது அரசரே முயன்று மரத்தில் ஏறி இந்த கனியை பறித்தார். அது மட்டுமன்றி இக்கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறுவார்.
1: அதியமானே, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீ இதை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதை நான் உண்ணாமல் உன்னையே உண்ண வைத்திருப்பேனே.
2: என்னை போன்ற ஒரு அரசன் இறந்து போனால் வேறொருவர் அரசராகிவிடுவார். ஆனால் உங்களை போன்ற அறிவு சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களை உண்ணச் செய்தேன்.
1: அதியமானே, தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்று என் உள்ளத்தை உருகு செய்கிறது. நீ பல்லாண்டு வாழ்க.
3: காட்சி இரண்டு. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான் மற்றும் ஔவையார்.
1: அதியமானே, இன்று உன் முகத்தில் கவலையின் இருள் கவிழ்ந்திருப்பதன் காரணம் எனவோ?
2: இன்று காலை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த ஒரு செய்தி என் உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மன்னன் தொண்டைமான் நம்மோடு பகைமை கொண்டவன் என்பது தாங்கள் அறிந்ததுதானே? அவன் இப்போது நம் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்துவிட்டானாம். நம் தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டன.
1: அதியமா நெடுமா நஞ்சியே, உன் பேரில்தான் நஞ்சி என்னும் சொல் இருக்கிறது. ஆனால் நீ அஞ்சி நான் ஒரு நாளும் கண்டதில்லையே. போர் உனக்கு புதிதா என்ன?
2: போர் எனக்கு புதிதும் அன்று. நான் போரை கண்டு அஞ்சுபவனும் அல்லேன். ஆனாலும்
1: ஏன் இந்த கலக்கம்? ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு இணை சொல் யார் உண்டு? நீர்நிலையில் படுத்து இருக்கும் களிரானது மீது ஏறி குதித்தும் தந்தங்களை கழுவியும் விளையாடும் சிறுவர்களிடம் பணிந்த அன்பு காட்டும். அதுபோல நீயும் எம்மை போன்ற புலவர்களிடம் அன்பு காட்டி காட்சிக்கு எளியவனாக விளங்குகிறாய். அதே களிறு போர்க்களத்தில் பகைவரின் படையை பெருண்டோடு செய்வது போல நீயும் பகைவரை எதிர்த்து வெல்கிறாய். அத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தயங்கலாமா?
2: தமிழ் அறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன். பகைவர்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரியாததன்று. ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவு அழிவு! தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பி தங்கைகள் என எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் அறிந்திருக்கிறது. எனவே இந்த போரை தவிர்த்தால் என்ன?
1: அன்பிற் சிறந்த அதியமானே, இப்போதுதான் உன் உள்ளம் எனக்கு புரிகிறது. உன் கவலையை நான் தீர்க்கிறேன். நான் இப்போதே தொண்டைமானிடம் செல்கிறேன். அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன்.
2: ஆனால்
1: நீ என்ன நினைக்கிறாய் என எனக்கு புரிகிறது. உன் தன்மானத்துக்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இழுக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன்.
3: ஔவையார் செல்கிறார். அதியமான் திகைத்து நிற்கிறார். காட்சி மூன்று. இடம் தொண்டைமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் தொண்டைமான், ஔவையார் மற்றும் படைத்தலைவர்.
4: அரசே வாழ்க, அரசே வாழ்க! சற்று முன்தான் நமது ஒற்றரிடமிருந்து செய்தி வந்துள்ளது. அதியமான் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளாராம்.
0: என்ன, அதியமான் தூது அனுப்பியுள்ளானா?
4: ஆம் அரசே, அதியமானின் தூதுவராக ஔவையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறாராம்.
0: வரட்டும் வரட்டும். அஞ்சியிடம் இருந்து தூது வரும் ஔவை நம் போர்க்கருவியின் பெருக்கினை கண்டு அஞ்சி ஓட போகிறார் பாருங்கள்.
3: ஔவையார் வருகிறார்.
0: அருந்தமிழ் புலவரான ஔவையே, வருக வருக. என் பகைஞரின் நாட்டிலிருந்து வந்தாலும் தங்கள் தமிழ் புலவர் அல்லவா? தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
1: நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: அந்த மகிழ்ச்சியோடு எனது படைக்கலக் கொட்டிலை பார்த்து வரலாம் வாருங்களேன்.
1: போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்?
0: எத்துணை பெரிய படை வலிமை உடைய அரசரோடு உங்கள் அதியமான் மோத போகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா?
1: அதையும் தான் பார்ப்போம் வா.
3: காட்சி நான்கு. இடம் படைகள கொட்டில். நாடக மாந்தர்கள் தொண்டைமான் மற்றும் ஔவையார்.
0: என் படைக்கருவிகளை பாருங்கள் ஔவையரே, இவ்வளவு பெரிய படைகளை கொட்டிலையை இதற்கு முன் நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள்.
1: ஆமாம், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு என எத்தனை கருவிகள்! ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள்! ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை!
0: பார்க்கும் போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா?
1: ஆமாம், கருவிகளின் அளவு மட்டுமன்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கிறது. எல்லா கருவிகளும் புத்தம் புதியனவாக நெய் பூசப்பட்டு மாலையும் மயில் தோகைகளும் அணிவிக்கப்பட்டு எழிலாக காட்சி அளிக்கின்றன.
0: உங்கள் அதியமானின்

0: படைக்கருவிகளை பற்றி சொல்லுங்களேன்.
1: அதை ஏன் கேட்கிறாய்? அவை இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது படைக்கருவிகள் எல்லாம் பகைவர் உடலை தொலைத்த குருதி கரைகளுடன் நுனி உடிந்தும் கூர் மழுங்கியும் கொல்லனின் உலைக்களத்தில் கிடக்கின்றன.
0: தொண்டைமானின் முகம் சுருங்குகிறது.
1: தொண்டைமானே, ஏன் உன் முகம் மாறிவிட்டது?
0: உங்கள் சொற்கள் என்னை குழப்பிவிட்டன.
1: என்ன குழப்பம்?
0: என் படைக்கருவிகளின் அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்கள். அதை கேட்ட என் உள்ள மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்துவிட்டது. அதியமானின் படைக்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடக்கின்றது என்று கூறினீர்களே, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது. என்னிடம் கருவிகள் தான் மிகுதியாக உள்ளன. நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை. ஆனால் அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை புரிந்து கொண்டேன்.
1: அருமை அருமை, நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாயே?
0: ஆம், என் கண்களை திறந்த தாயே, போரை கைவிட்டு விடலாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள்.
1: மிகவும் மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறே கூறிவிடுகிறேன். போரில்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளைக்கட்டும். நான் சென்று வருகிறேன்.
0: அவ்வையார் விடை பெற்று செல்கிறார்.
2: நன்றி.
3: தமிழ் இலக்கிய வரலாற்றில் வீரமும் அறிவும் நட்பும் ஒன்றாக கலந்த சிறப்பான நிகழ்வுகளில் ஒன்று அதியமான், தொண்டைமான் மற்றும் ஔவையார் தொடர்புடைய கதையாகும். சங்க காலத்தில் வாழ்ந்த புலவரான ஔவையாரை பற்றிய நாடகத்தை நடித்து காண்பித்த மாணவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியாக நாம் கேட்க போவது எழுத்தாளர்களும் அவர்களின் புனைப்பெயர்களும். கூற வருகிறார் 7ஆம் வகுப்பு மாணவி யோகலட்சுமி.
4: ரா கிருஷ்ணமூர்த்தி, கல்கி, அகிலண்டன், அகிலன், விருதாச்சலம், புதுமை பித்தன், ஜோசப் பெஸ்கி, வீரமாமுனிவர், முத்தையா, கண்ணதாசன், எத்திராசலு, வாணிதாசன், விஜயரங்கன், தமிழொலி, மாறன், நம்மாழ்வார், கோதை, ஆண்டாள், ராசகோபாலன், சுரதா, துரைராசு, முடியரசன், ஜெகதீசன், ஈரோடு தமிழன்பன், ரங்கராசன், வாலி, வேதாச்சலம், மறைமலை அடிகள். நன்றி.
3: தெரியாத தகவல்களை தெரிந்து கொள்வதில் குழந்தைகளான நாம் ஆர்வம் காண்பிக்க வேண்டும். எழுத்தாளர்களும் அவர்களின் புனைப்பெயர்களும் பற்றி தெளிவாக கூறிய மாணவி யோகலட்சுமிக்கு நன்றி. வள்ளல்கள் எழுவர் என்பதை நாம் அறிந்ததே. இப்பொழுது 6ஆம் வகுப்பு மாணவிகள் தனுஷ்கா, ஜனனி, நைனிகா, பிரியமதா மற்றும் துளசிதாசன் வாரித்தந்த வள்ளல் என்ற நாடகம் நடிக்க வருகிறார்கள். வாருங்கள், கதை கேட்போம்.
5: அம்மா, பசிக்குது, சாப்பாடு வேணும்.
6: ஏன் குழந்தைகள் அழைகின்றார்கள், உணவு கொடுக்கவில்லையா?
1: இருந்தால்தான் கொடுப்பேன். மாவும் தானியமும் நேற்றே தீர்ந்து போய்விட்டதே.
6: இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டேனே, என்ன செய்வது?
1: நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா?
6: சொல். நீ சொல்லும் யோசனை நம் பிள்ளைகளின் பசி நீங்கட்டும்.
1: கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரே சென்று கண்டு வாருங்கள். அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லோரும் கூறுகிறார்களே.
6: நானும் கேள்விப்பட்டுள்ளேன், சென்று வருகிறேன்.
7: அரசவை, வாழிய மன்னா இசை பண உங்களை காண வாயில் காத்திருக்கிறார்.
1: தடுக்காதே, அரை விரைந்து உள்ளே அனுப்புக.
6: கொல்லிமலை கொற்றவா, கொடைத்திறன் கோமகனே, நீவீர் வாழ்க, உமது படைவீர் வாழ்க.
1: என்னை நாடி வந்த காரணம் என்ன?
6: வறுமையில் என் பிள்ளைகள் பசியில் வாடுகின்றார்கள், அடுப்பில் பூனை உறங்குகிறது.
1: உன் நிலைமை என்னை வருத்தம் செய்கிறது. அமைச்சரே வாருங்கள், அவருக்கு தங்க நாணயமும் பொற்காசும் அள்ளித்தாருங்கள்.
8: தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன் அரசே.
6: நன்றி.
3: வாரித்தந்த வள்ளல் நாடகம் நடித்த மாணாக்கருக்கு நன்றி. அடுத்து கடல் பற்றி நாட்டுப்புற பாடல் பாட வருகிறார்கள் எம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவிகள் யஷ்வந்தினி, கோபிகா வர்ஷினி, சைந்தவி.

0: பேசலாம். நன்றி.
1: நாட்டுப்புற பாடல் பாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்து நாம் கேட்க போவது உலக பொதுமறையாம்.

0: நன்றி.
1: நாட்டுப்புற பாடல் பாடிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்து நாம் கேட்க போவது உலக பொதுமறையாம். திருக்குறளை பல மொழிகளில் மொழிபெயர்த்தவர்கள் யார் யார் என்பதை கூற வருகிறார் எம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி சைந்தவி.
2: திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் ஆங்கிலம் ஜியு போப், லத்தீன் வீரமாமுனிவர், ஜெர்மன் கிரௌல், பிரெஞ்ச் ஏரியல், இந்தி பிடி ஜெயின், வடமொழி அப்பா தீட்சிதர், சிங்களம் மிசிகாமி அம்மையார், குஜராத்தி கோகிலா, சீனா யுக்ஷி, மலையாளம் கோவிந்தம் பிள்ளை, தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர் கே எம் பாலசுப்ரமணியம். நன்றி.
1: தெளிவாக கூறிய மாணவி சைந்தவிக்கு நன்றி. அடுத்து ஃபன் ஃபேக்ட்ஸ் இன் இங்கிலீஷ் பற்றி பேச வருகிறார் எம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி புவனேஸ்வரி.
3: I am is the shortest complete sentence in the English language. A pangram sentence is one that contains every letter in the language. There are ghost words that mean nothing. The shortest, oldest and most commonly used word is I. A new word is added to the dictionary every 2 hours. There is a name for words that we repeat often, crutch words. Swims will be swims even when turned upside down. English is the language of the air. Girl used to mean small boy or girl. Thank you.
1: ஆங்கிலத்தில் 26 லெட்டர்ஸ் இருக்குன்னு தெரியும். ஆனா 8ஆம் வகுப்பு மாணவி புவனேஸ்வரி ஃபன் ஃபேக்ட்ஸ் இன் இங்கிலீஷ் பற்றி அழகாக கூறினார். அடுத்து நம் உடல் உறுப்புகளை பற்றிய செய்திகளை கூற வருகிறார் 8ஆம் வகுப்பு மாணவி சைந்தவி.
2: மனித உடல் எலும்புகளின் எண்ணிக்கை 206, தசைகளின் எண்ணிக்கை 639, சிறுநீரகங்களின் எண்ணிக்கை 2, பால் பற்களின் எண்ணிக்கை 20, விலா எலும்பின் எண்ணிக்கை 24, இதய அறைகளின் எண்ணிக்கை 4, முகத்தில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 14, மண்டை ஓட்டில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 22, மார்பில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 25, நடு காதில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 3, மனித கையில் உள்ள தசைகளின் எண்ணிக்கை 72, இதயத்தில் உள்ள பம்புகளின் எண்ணிக்கை 2, முதுகெலும்புகளின் எண்ணிக்கை 33, கழுத்தில் உள்ள முதுகெலும்புகளின் எண்ணிக்கை 7, மிகப்பெரிய உறுப்பு தோல், மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல், மிகப்பெரிய தமனி பெருநாடி, மிக சிறிய செல் இரத்த அணு, சாதாரண இரத்த அழுத்தம் 120/80, இரத்தத்தின் pH 7.4. நன்றி.
1: உடல் உறுப்புகளை பற்றிய செய்திகளை நமக்கு சொன்ன மாணவி சைந்தவிக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக நம் தாய் திருநாட்டிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் தேசபக்தி பாடல் பாட வருகிறார்கள் எம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவிகள் அக்ஷயா, ஜனனி, தாரணி மற்றும் யஷ்வந்தினி.
4: வாழ்க பாரதம், வந்தே மாதரம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம். வந்தே மாதரம், வாழ்க பாரதம். உதிரம் பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம் பாடு.

காப்போம், இழந்ததை எல்லாம் மீட்போம், வீர உலகத்தில் பிறந்ததே எங்கள் சுதந்திரம், வீர தியாகத்தால் பிறந்ததே எங்கள் சுதந்திரம்.

தேசம் கொண்டு எழுந்து வா, மொழி கடந்து இனம் கடந்து ஓடி வா. வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம்.

0: பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வந்தே மாதரம் வாழ்க பாரதம்.
1: உதிரம்
0: பல சிந்தி உயிர்கள் பல தந்து அகிம்சை வழியிலே அடைந்த சுதந்திரம், பாடுகள் பலப்பட்டு போர்கள் பல இட்டு இந்த மண்ணிலே பிறந்த சுதந்திரம். நீ சுவாசிக்கவே நேசிக்கவே உனக்கொரு நாடு, நீ வாசிக்கவே யோசிக்கவே விடுதலை கொண்டாடு. வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வாழ்க மாதரம் வாழ்க பாரதம், வாழ்க பாரதம் வந்தே மாதரம், வந்தே மாதரம் வாழ்க பாரதம்.
1: நன்றி.
2: நம் அனைவருக்கும் நாட்டுப்பற்றுணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாடல் பாடிய மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். என்னப்பா போராயிருக்கேன்னு நினைக்காதீங்க, இப்ப பாருங்க என் பள்ளி 6ஆம் வகுப்பு மாணவர்கள் பிரியமதா மற்றும் மௌலி சரண் கடிஜோக் கூற வருகிறார்கள்.
3: ஹாய் மௌலி, எப்படி இருக்க?
4: நான் நல்லா இருக்க பிரியமதா, நீ எப்படி இருக்க?
3: நான் நல்லா இருக்கேன், ரொம்ப போரா இருந்தது, உன்னை பார்த்த உடனே ஹாப்பி ஆயிட்டேன். கடிஜோக் சொல்லலாமா?
4: சொல்லலாமே.
3: எதுக்குடா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு மேலேயே பாத்துக்கிட்டு இருக்க?
4: மதுரை பஸ் 4 மணிக்கு மேலே வரும்னு சொன்னாங்க, அதுதான்.
3: கணக்கு புத்தகம் ஏன் ரொம்ப சோகமா இருக்குன்னு தெரியுமா?
4: ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதனாலதான்.
3: மோட்டார் சைக்கிளை கண்டுபிடித்தது யார்?
4: போலீஸ் சார். எங்க அப்பா தொலைச்ச மோட்டார் சைக்கிளை போலீஸ் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க.
3: கணக்கு பாடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். என்கிட்ட 8 லட்டு இருக்கு, அதில் 5 லட்டு கவின்கிட்ட கொடுக்க போகிறேன், மீதி உனக்கு என்ன வரும்?
4: எனக்கு கோபம் வரும்.
3: ஏண்டா நீ ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுற?
4: ஒரே இடத்துக்கு அடிக்கடி போனால் மதிப்பு இருக்காதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, அதான் நான் லீவு போடுகிறேன்.
3: வெண்ணெய் வியாபாரி அவருடைய பையனுக்கு உடல்நிலை சரியில்லைனா எப்படி லெட்டர் எழுதுவார்?
4: உருகி உருகி எழுதுவார்.
3: எல்லோரையும் வரவேற்கிற காய் எது?
4: அதுவா? வாழைக்காய்.
3: அதிர்ஷ்டமே இல்லாத சிட்டி எது?
4: லக்னோ. ஏனா அதுலதான் லக்னோன்னு இருக்கு. நன்றி.
2: கலக்கலாக கடிஜோக் கூறிய மாணவிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி நவிழ்தல். நம் கலை கலாச்சாரம் மொழி மற்றும் அறிவை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மிக முக்கியமான ஊடகமாக அகில இந்திய வானொலி நிலையம் விளங்குகிறது. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து கொடுத்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியின் பங்கேற்ற என் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் எங்களை தயார்படுத்திய என் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் இதனை கேட்டு மகிழும் வாசகர்களுக்கும் மாணவ மாணவிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது அரிஷ்கா. நன்றி, வணக்கம்.

0: மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி,

0: அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கல கிராம முன்னோடி விவசாயி எஸ் மனோகரன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இன்றிரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:00. திரை இசை கேட்கலாம்.

எஸ்பி பிச்சாரன் சித்ரா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1. நிறைவாக ஆகா படத்திலிருந்து ஹரிஹரன் குரல்.

0: கேட்ட ஹரிஹரன் சித்ரா குரலில் ஒழித்த அந்த பாடலோடு திரையிசை நிறைவு பெறுகிறது. விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: மூத்த
2: மருமகளே, இது உனக்கு.
3: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
2: அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது எம் பேத்திக்கு.
1: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
2: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் வாரங்கலில் உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். 73வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ரங்கசாமி வரும் 13ஆம் தேதி பதவியேற்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சி ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பெங்களூருவில் இன்று காலை நடைபெற்ற வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். அங்குள்ள சர்வதேச மையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தியான மண்டபத்தை அவர் திறந்து வைத்து உரையாற்றினார். மேலும் அவர் தமது உரையில்,
7: சேவை, ஆன்மீகம் மற்றும் சமூக மாற்றத்தை ஊக்குவிப்பதில் வாழும் கலையமைப்பின் பங்கை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டினார். சுற்றுச்சூழல் பொறுப்பு, இளைஞர் மேம்பாடு மற்றும் அகநல்வாழ்வு ஆகியவற்றின் மூலம் வளர்ந்த இந்தியாவை கட்டியெழுப்ப கூட்டு முயற்சிகள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் அமைப்புகளை விட சமூக பங்கேற்பு மிகவும் சக்தி வாய்ந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் வாழும் கலை அறக்கட்டளை போன்ற ஆன்மீக மையங்களின் ஆதரவு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதிலும் நமது பூமி தாயை பாதிக்கும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை தடுப்பதிலும் உதவும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ஒரு துளிக்கு அதிக பயிர் திட்டங்களை ஊக்குவிப்பதிலும் நீர், மின்சாரம் போன்றவற்றை சேமிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழிகள் பயன்பாட்டை தடுப்பதிலும் இத்தகைய அறக்கட்டளைகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார்.
6: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹைதராபாத்தில் சுமார் 9400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் மேலும் முடிவுற்ற திட்டங்களை தொடக்கியும் வைத்தார். ஹைதராபாத் மனாஜி பொருளாதார வழித்தடத்தில் தேசிய நெடுஞ்சாலை 167 நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டத்திற்கு திரு மோடி அடிக்கல் நாட்டினார். பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் வாரங்கலில் உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை திறந்து வைத்தார். பின்னர் திரு மோடி ஹைதராபாத்தில் அமைந்துள்ள அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை மையமான சிந்து மருத்துவமனையை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். லாப நோக்கமற்று இயங்கும் இந்த மருத்துவமனை இந்தியாவின் சுகாதார உள்கட்டமைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்கும். ஹைதராபாத் சர்வதேச மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், மேற்காசியாவில் நிலவும் மோதல் காரணமாக உருவாகியுள்ள எரிசக்தி நெருக்கடியை மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மூலம் திறம்பட கையாண்டு வருவதாக கூறினார். மேலும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.

0: தார் சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் தெலுங்கானா ஆளுநர் திரு ஷிவ் பிரதாப் சுக்லா, முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா டிரினிடாட் அண்ட் டொபாகோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமர் கம்லா பெர்சாத் வெசிசாருடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்கள் மற்றும் நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் தொடக்கி வைத்தார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்திய மிதிவண்டி கூட்டமைப்புடன் இணைந்து நடத்தும் 73வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. நாடு தழுவிய இந்த மிதிவண்டி இயக்கத்தில் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த வீரர்கள், பொதுமக்கள் என 800க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களில் முப்படைகளைச் சேர்ந்த 60 பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றனர். கோடை விடுமுறையின் போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026 நடத்த கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒருவார கால முகாமில் சுய அறிமுகம், சொல் அகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி திரு ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். April 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான NDA கூட்டணி அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திரு ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். 30 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளது. இது பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை விட 2 அதிகமாகும். தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு சி ஜோசப் விஜய் இன்று காலை பதவியேற்றார். காலை 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இது குறித்து கூடுதல் தகவல்கள்.
2: திரு விஜயின் பதவியேற்பை தொடர்ந்து திரு கே ஜி அருண்ராஜ், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு என் ஆனந்த், சில்வியஸ் கீர்த்தனா, டாக்டர் டி கே பிரபு உள்ளிட்ட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரும் 13ஆம் தேதி அல்லது அதற்கு முன்பாக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ளுமாறு ஆளுநர் முதலமைச்சருக்கு அறிவுறுத்தியுள்ளார். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் திரு விஜய் பதவியேற்றுள்ளார். 1967ஆம் ஆண்டிற்கு பிறகு திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை சாராத ஒருவர் தமிழ்நாடு முதலமைச்சராக தற்போது பொறுப்பேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு தமிழக அரசுடன் தொடர்ந்து இணைந்து செயல்படும் என்று பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார்.
0: வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களையொட்டி காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் நிகழ்ச்சி நேயர்கள் முன்னிலையில் புதுச்சேரி கோர்மேடு ஆகாஷ்வாணி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணியளவில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு புதுச்சேரி வானொலி நிலைய நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திரு தா செந்தல்குமார் அழைப்பு விடுத்துள்ளார். ஒலிப்பதிவு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சி இம்மாதம் 15ஆம் தேதி நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசையிலும் FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்பாகும். குவஹாத்தியில் இன்று காலை நடைபெற்ற பாஜக சட்டமன்ற கட்சிக் கூட்டத்தில் மூத்த தலைவர் டாக்டர்

ஹிமந்த் பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் திரு சர்மா மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து 102 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் வில்வித்தை உலகக்கோப்பை இரண்டாம் கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத் மற்றும் குங்கும் மோகோத் அணி 5-4 என்ற கணக்கில் சீனாவை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 ராய்ப்பூரில் நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு மும்பை அணிகள் மோதுகின்றன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் வாரங்கலில் உருவாக்கப்பட்ட ஜவுளி பூங்காவினை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். 73வது ஃபிட் இண்டியா சண்டேஸ் ஆன் சைக்கிள் நிகழ்ச்சி புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரியில் 5வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ரங்கசாமி வரும் 13ஆம் தேதி பதவியேற்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சி ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நில்லு, பசல் நோட்டோட ஏ விளையாடுற?
1: ப்ரோ, இது கிழிஞ்சி இருக்கு.
0: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
2: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
1: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
0: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
3: கூலாக இருங்கள்.
4: மூத்த மருமகளே, இது உனக்கு.
5: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
4: அட அம்மா, சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
6: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
7: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கி இருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
4: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
8: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:21. வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் கொண்டு வரும் முதல் பாடலை பாடியிருப்பவர் பி. உன்னிகிருஷ்ணன்.

நேரம் 6:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சதம். மனோரஞ்சதத்தில் அடுத்து வரும் பாடலை பாடியிருப்பவர் நித்யஸ்ரீ மகாதேவன். பாடல் வரும் முன் விளம்பரம்.

நேரம் 6:45. மனோரஞ்சனம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியிருப்பவர் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன். பாடல் வரும் முன் விளம்பரம்.

இதுவரை வந்தது மனோரஞ்சதம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:50, 8:00. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்கலாம். முதலில் இந்த ஒளிபரப்பில் இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 குழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் கிராம முன்னோடி விவசாயி எஸ் மனோகரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 ரவி பாஷை அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீண இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்து செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 முதன்மை அலைவரிசையில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். இனி நாளைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க ஆண்டாள் தமிழை ஆண்டாள். வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 தெய்வீகராகும். 6:35 குழவர்களுக்கான செய்திகள். பப்பாளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசேந்தர்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள். 6:55 சூழல் அறிவும். நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் விளையாட்டுக் களம், விளையாட்டும் ஆளுமை திறனும். புதுவை பல்கலைக்கழக மனிதவியல் பள்ளியின் மீன் மற்றும் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறையின் பேராசிரியர் வசந்தி பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாசேந்தர்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் விழா. 8:02 அனைவருக்கும் அமைதி, அனைவருக்கும் செழிப்பு கவியோகி மகரிஷி சுத்தானந்த பாரதி அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குபவர் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கசி நிகழ்ச்சியில் பி வி ராமன் மற்றும் பி வி லக்ஷ்மணன் ஆகியோர் பாட்டு. டி கே பத்மநாபன் அவர்கள் வாயிலின் ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. தலைப்பு சாலை பாதுகாப்பில் கவனிக்க வேண்டியவை. 12:00 டெக்குரு நிகழ்ச்சியில் கமிழை படலம் காப்போம் சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல்வாழ் உயிரினங்கள் மருத்துவ குணங்கள் குறித்து பரங்கிப்பேட்டை அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மைய முன்னாள் புல முதல்வரும் பேராசிரியருமான முனைவர் ஏ சண்முகம் அவர்களுடனான

நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய தேவாரம் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவெல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், குக்கரி ஷோ. பிற்பகல் 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் இந்தி பாடம் நிகழ்ச்சி, சென்னை அஞ்சல். 2:55 வானில் அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சார நிகழ்ச்சி, மதுரை டி என் சிவசகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் நாகேஷ், ஜெயந்தி, மேஜர் சுந்தரராஜன், முத்துராமன், ஸ்ரீகாந்த், சௌகர் ஜானகி, மனோரமா, ஐஎஸ்ஆர் எஸ் என் லக்ஷ்மி மற்றும் பலர். இசை வி குமார். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது. மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி முன்னோடி விவசாயி ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல் ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட், டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி முற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழர் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது நிலையம் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இந்த ஒளிபரப்பிலும் நாளையும் வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புவதே நேயர் விருப்ப நிகழ்ச்சி நேரலையாக இடம்பெறும். இரவு 8:05 மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள் சில நம் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 பின்னர் 8:30 நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம், பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் சித்திரம். எழுதியவர் வடமூர் எஸ் ரங்கநாயகி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணா அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்று காணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், இதில் பல் சொத்தை மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் டாக்டர் எஸ். நிர்மலா அவர்கள். நாளை மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7 மணி வரையிலும், பின்னர் 7:02 முதல் 7:15 வரையிலும், அதன் பின்னர் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் கேட்கலாம். இரவு 8:05 மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி முதல் 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இந்த ஒலிபரப்பிலும்

ஜோ படத்திற்காக வந்தது ஆனந்த் அரவிந்த் கிருஷ்ணாவின் குரல். நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹர்ட்ஸில் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள். நேரம் 7:45 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

பிச்சைக்காரன் படத்திற்காக வந்தது தீபக் டட்டோரா குரல். நேர்லே 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நாளை முற்பகல் 11:02 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் வடமூர் எஸ் ரங்கநாயகி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். திரை இசையை நிறைவு செய்ய வரும் பாடலின் படம் மெஹந்தி சர்க்கஸ்.

இதுவரை திரை இசை கேட்டீர்கள். நினைவு தூரம் நேர்களே, நாளை காலை 7:02 புதுவை புதுமையில் விளையாட்டுக்களம், விளையாட்டும் ஆளுமை திறனும், புதுவை பல்கலைக்கழக மனிதவியல் பள்ளியின் டீன் மற்றும் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையின் பேராசிரியர் வசந்தி பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக நமது தொழில்துறையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய

முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்க உள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்விக்விந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்பட உள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி 1000கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணி சற்று முன் வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தாா்.

0: 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜா முத்துப்பாண்டி உட்பட 8 பேரும், மகளிர் பிரிவில் கோமல் கோஹர், பிந்தியாராணி தேவி உட்பட 8 பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17 வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:25:36. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிடாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகுலேட்டா என 2 வகைகள் உண்டு. இதில் 2 வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமன்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும்போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மேகுலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். வண்டல் மண் மண்ணல் கலந்த களிமண் விதை அளவு 1 ஏக்கருக்கு. விதை தேர்வு நல்ல முளைப்பு திறன், பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத விதை நாற்றங்கால் 20 சென்ட் ஏக்கர், செம்மை நெல் 1 சென்ட் ஏக்கர், அடியுரம் பல தானிய விதைப்பு செய்து மடக்கி உழுதல் வேண்டும். மேலுரமாக 25 கிலோ வேப்பம், கடலை பின்னாக்கு, 70 கிலோ மண்புழு உரம், எலும்பு தூள் 50 கிலோ. கலை நிர்வாகம் நடவு செய்த பின் 3வது மற்றும் 4வது வாரத்தில் கைக்கிளை கோனோவீட்டார், பஞ்சகாவியா தெளித்தல், 3% பஞ்சகாவியா தூர் கட்டும் மற்றும் தண்டு உருளும் பருவத்தில் தெளிப்பு. நீர் நிர்வாகம் நீர்மறைய நீர் கட்டுதல் வேண்டும். பூச்சி நோய் நிர்வாகம் 25 கிலோ வேப்பம் பின்னாக்கை மடைவாயில்களில் தூர் கட்டுதல், முதல் பால் பிடிக்கும் தருணம் வரை வைத்தல் மற்றும் பூச்சி விரட்டிகளை பயன்படுத்த

0: படுத்துதல். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்தியில் பப்பாளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல், காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 இருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
4: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:30, 15 நொடி.

0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் உழவருடன் சந்திப்பு. இதில் விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் கிராம முன்னோடி விவசாயி எஸ் மனோகரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா.
1: உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்களே.
2: என்னுடைய பெயர் வந்து எஸ் மனோகரன், அரசமங்கல கிராமத்திலிருந்து வந்திருக்கேன் ஐயா.
1: நீங்க ஒரு பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவரா?
2: எங்க பாரம்பரிய, எங்க பாட்டனார், எங்க அப்பா, அடுத்தபடியா நானு பாரம்பரியமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
1: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க ஐயா?
2: சார், எங்களுக்கு வந்து 3.5 ஏக்கர் நிலம் இருக்கு சார்.
1: என்ன நிலம் பயிரிடுறீங்க?
2: அதுல வந்து கரும்பு, நெல், மணிலா, வாழை, இந்த மாதிரி பயிர்கள்லாம் வச்சிருக்காரு.
1: உங்களுடைய ஊரின் அமைப்பு சொல்லுங்களேன். உங்க ஊர்ல என்ன விவசாய முறைகள்?
2: ஊர் வந்து பண்ருட்டி கோழியனூர் ரோட்ல குச்சிப்பாளையம்னு ஒரு ஊர் இறங்கி உள்ளார் போனோம் சார். 2 கிலோமீட்டர் அரசமங்கலம் கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வசதி, நீர் வசதி எல்லாமே நல்லா இருக்கு சார். தெக்கால பக்கமா பெண்ணையாறு ஓடுது, வடக்கால வந்து மரட்டாறு ஓடுது. அதனால எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லை, நீர் பஞ்சமே இல்லை. விவசாயம் ஓஹோன்னு இருக்கு சார். அதனால எங்க விவசாயிகள் எல்லாருமே முப்போகமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கு.
1: விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் தான்.
2: நல்ல வருமானம் சார்.
1: இப்ப நீங்க ஒரு விவசாயி, விவசாயிகள் அல்லாத மக்கள் எல்லாம் என்னென்ன வேலையை செய்யறாங்க?
2: கொஞ்சம் பேர் கல்லா இருக்கிறாங்க சார். மத்தபடி ஆடு மாடுகள் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. பூச்செடி எல்லாம் சில பேர் வச்சிருக்கிறாங்க சார். சில பேர் கொய்யா, இந்த மாதிரி வாழை, இது பழப்பயிர்கள்லாம் வச்சிருக்காங்க சார். அதை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க சார்.
1: இப்போ நீங்க வந்து விவசாய முறையில் இயற்கை விவசாயமா இல்ல ரசாயன உரங்கள் பயன்படுத்துறீங்களா?
2: ரசாயனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இல்லை சார், கொஞ்சமா தான் சார் ரசாயனம் பண்றேன். மீதி எல்லாம் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தை சார் பண்ணிட்டு இருக்கேன். ரசாயனம் பூச்சிக்கொல்லிய மருந்து தொட்டே கிட்டத்தட்ட நான் 40 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது சார். எந்த பயிருக்குமே பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லை. இயற்கை முறையிலேயே அது பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்திட்டு வரேன் சார்.
1: இப்போ வந்து நீங்க கரும்பு, நெல், வாழை, எள்ளு இதெல்லாம் பயிரிடுறீங்க. நெல் சாகுபடி முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன ரக நெல்?
2: நெல்லுன்னு பாத்தீங்கன்னா சார், வந்து இப்போ வந்து நான் நட்டுருக்குது வந்து அம்பாசமுத்திரம் 21 ரகம் சார். அது மோட்டார் ரகம். அது இட்லிக்கு ரொம்ப அருமையா இருக்கும் சார். இது அதனாலே விவசாயிகள் அதை நல்லா பண்ணி பண்றாங்க சார். அது
1: அம்பாசமுத்திரம் 21.
2: ஆமா சார்.
1: அது எங்க கிடைக்குது ஐயா? உங்க ஊர்ல
2: விதை வந்து எங்க டெப்போல கிடைக்குது சார். இல்லைனாக்கா தனியார் கடையில கிடைக்கும். அங்க நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுவோம் சார். சில சமயத்துல நாங்களே விதையை தயார் பண்ணி வச்சுக்கோ சார். சென்ற ஆண்டு போன

0: கையில் எங்கள் விவசாயிகள்லாம் வச்சுருப்பாங்க சார், அவங்ககிட்ட இருந்து கூட வாங்கிக்குவோம் சார்.
1: பயிரிட்டதுக்கு எவ்வளோ நெல் விதை வாங்குறீங்க?
0: இப்போ வந்து நான் ஒரு ஏக்கருக்கு வந்து 25 கிலோ சார் வாங்குகிறோம். 25 கிலோவுக்கு அந்த தட்டு நாற்று முறையில் நடவு போடுறோம் சார். அதை முதல்ல நிலத்தை வந்து ஓட்டிவிடுவோம் சார். நெல் நடுறதுக்கு முன்னாடியே தக்கப்பூண்டு வரைச்சிருவோம் சார். அது 40 நாள் கழித்து அந்த தக்கப்பூண்டை மடக்கி நடவும் நெருக்கமாக இருக்குது, விவசாயமும் நல்லா இருக்குது சார். அதில் பயிர் நல்லா வருது.
1: எந்த பருவத்தில் பயிரிடுறீங்க?
0: இப்போ போடுறதுக்கு நவரப்பட்டம் சொல்லுவாங்க. தை மாதம் அடுத்து நாற்று விட்டிங்கன்னா அது பூரா நவர சார். சித்திரைக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சொர்ண வரையில் வரும் சார். இப்போ நவரப்பட்டத்தில் 2ம் பட்டம் இருக்குது சார்.
1: ஒரு சில விவசாயிகள் வந்து வருஷத்தில் 2 போகம் தான் பயிரிடுறாங்க, நீங்கள் 3 போகமும் பயிரிடுறீங்க.
0: ஆமாம் சார், அது தண்ணி வசதி இல்லாத விவசாயிகள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து 2 போகத்துக்கு சம்பாவுக்கும் நவரைக்கும் மட்டும் தண்ணி கிடைக்கும் சார். அவர் சொர்ண வாரிக்கு தண்ணி கிடைக்காது. சித்திரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில நல்ல கிணறுகள்லாம் காஞ்சி போயிடும். அது தண்ணியை பொறுத்தவரையில் எங்களுக்கு ரொம்ப மேலே இருக்கிறதுனால அதனால 3 போகமும் நாங்கள் பயிர் வைக்கிறோம் சார்.
1: இப்போ நெல் பயிரிட்டதுக்கு முன்னாடி நிலத்தை உழணும் இல்லைங்களா?
0: ஆமாம் சார், நிலத்தை உழணும்.
1: அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க?
0: அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிலம் காலியாக இருக்கும் போதே தழிசத்து கிடைக்கிறதுக்காக தக்கப்பூண்டு வரைச்சிருவோம். ஏக்கருக்கு நான் 20 கிலோ தக்கப்பூண்டு வரைச்சி ஓட்டிடுவோம் சார். அதுக்கு 2 தண்ணி வச்சோம்னாக்கா அது 30 நாள்லேருந்து 40 நாளைக்குள்ள காயும் பூவுமாக இருக்கும்போது அதை மடக்கி அப்படியே சேத்துல ஓட்டிடுவோம். அதுக்கப்புறம் தான் சார் நெல் நடுவோம்.
1: உழறது என்ன?
0: உழறது தான் டிராக்டர் தான் சார். ஏர்லாம்
1: ஏர்லாம் இல்லை,
0: அதெல்லாம் போயிடுது சார். இப்போ எங்கள் ஊர்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரியமாக எங்கள் அப்பா காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 400 ஏர் மாடெல்லாம் இருந்தது சார் எங்கள் ஊரில். அதுக்கு மேலே புனை அடிக்கிறதுலேருந்து கேவுர் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே மாட்டை வச்சு தான் பள்ளிக்கிட்டு இருந்தோம். இப்போ அப்பேற்பட்ட ஊரில் ஒரு ஏர் மாடு கூட இல்லை. அக்கடவெளியின் ஊரில் தான் வந்து பரம்பு அடிக்கிறதுக்கு ஏர் மாடு கொண்டு வந்து ஓட்டுறாங்க.
1: இப்போ உழுதுட்டோம், உழுதுட்டு நம்ம வந்து நாற்று நடுறோம்.
0: நாற்று வந்து இந்த தக்கப்பூண்டு இருக்கும்போதே என்ன சொல்லுவேன் சார், அந்த காய் வைக்கிற சமய பூம்பூவாக இருக்கும்போது ஒரு 15 நாள் முன்னாடியே நாற்று விட்டுவிடும். தட்டு முறையில் நாற்று விட்டுவிடுவோம் சார். இப்போ தட்டு முறையில் முதல்ல வந்து சேறு வச்சு நாற்று விட்டுருந்தேன் சார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்டு முறையிலே தேங்காய் பஞ்சில் 900 சத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு எடுத்து சார், அதில் இப்போ நாற்று விட்றோம். அந்த நாற்று பிரமாதமாக பச்சை காட்டுக்கு சார், நல்லா இருக்கு. ஆனால் செலவு கொஞ்சம் கூட சார். இதுக்கு இதுக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஆகும் சார் ஒரு தட்டுக்கு. அதுன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா ஆகும் சார் ஒரு தட்டுக்கு. ஆனால் விளைச்சல் வந்து 10 மூட்டை அதில் அதிகமாக இருக்கு சார் அந்த பஞ்சு நாத்துல.
1: இப்போ நாற்று நடும்போது தண்ணி நிரப்பி அதில் ஏன்னா உரங்கள் எதனா விடுங்களா?
0: அதில் வந்து பரம்பு அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து 75 கிலோ DAP மட்டும் போட்டுருவோம் சார். வேறு எந்த உரமும் போட மாட்டோம் சார். அதுக்கு முன்னாடி தக்கப்பூண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தொழுயர் வந்து ஒரு 10 தொள்ளி அடிச்சிருவோம் சார். ஓட்டிட்டு தான் அப்புறம் தக்கப்பூண்டு வரைப்போம்.
1: நாற்று நட்டாச்சு, எத்தனை நாட்களுக்கு பிறகு தண்ணி பாய்ச்சணும்?
0: அது நாற்று நட்டு அன்னைக்கு வந்து தட்டு நாற்று முன்றதுனால அந்த நாற்று வந்து ஒரு 3 அங்கல உயரம் 4 அங்கல உயரம் தான் சார் இருக்கும். அதுக்கு ரொம்ப தண்ணி கம்மியாக தான் சார் வைப்பேன். அதுக்கு முன்னே நீர் உயர நெல் உயரும், அது இப்போ சார் இல்லை. அளவோடு நீர் கட்டு நிலையே வரும் நெற்கட்டு அப்படின்ற ஒரு புதுமுறைக்கு வந்து சார். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நடவு நட்டை 1 அங்கலத்துக்கு மேலே தண்ணி வைக்கக்கூடாது. அது தண்ணி வச்சுன்னா அது ரொம்ப சின்ன நாட்டுன்றதுனால அழுகி
1: போயிடும்.
0: ஆமாம், நெல்லுக்கு பொறுத்தவரையில் பாய்ச்சலும் காய்ச்சலுமா சார். நீங்கள் தண்ணி வச்சிங்கனாக்கா அந்த நிலத்தை பார்க்கணும், தண்ணி இல்லைன்னா தான் மறுபடியும் வைக்கணும் சார்.
1: நட்டு எவ்வளோ நாளுக்குள்ளே பச்சை பிடிக்கும்?
0: நட்டு 15ஆம் நாள் பச்சை
1: பிடிச்சிடும். எப்படி அப்புறம் உரங்களை இடணுமா?
0: அப்புறம் மேல் உரமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக யூரியா போடணும் சார். 20ஆம் நாள் வந்து யூரியா பொட்டாஷ் போடணும் சார். அதுக்கடுத்தபடி இயற்கையாக வந்து பஞ்சகாவியான்னு ஒன்று தயார் பண்ணி விடுறேன் சார்.
1: பஞ்சகாவியம் தயார்
0: பண்றேன் சார்.
1: அப்போ எப்படி தயார் பண்றீங்க சொல்லுங்க.
0: அது எப்படி தயார் பண்றீங்கன்னா பஞ்சகாவியா தயார் பண்றதுக்கு மாட்டு கோமியம் வந்து 5 லிட்டர் சார், சாணம் 5 கிலோ சார், இது பாலுன்னு பார்த்தா 1 லிட்டர், தயிர் 1 லிட்டர், நெய் வந்து 1 கிலோ போட்டுக்கலாம்னு போட்டுக்கலாம், 1/2 கிலோ போட்டுக்கலாம். இப்போ விலை அதிகமாக இருக்கிறதுனால 1/2 கிலோ போடும் சார். அதுக்கு வந்து நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் வந்து 10 வாழைப்பழம் இருக்கு. அந்த வாழைப்பழத்தை அப்படியே போட்டுறக்கூடாது, அது உரித்து நல்லா பஞ்சாமரத்தை மாதிரி பிசைஞ்சு அதுவும் கூட கலக்கணும் சார். முதல்ல கோமியத்தை ஒரு பிளாஸ்டிக் வாளியில் ஊற்றிட்டு அதில் அந்த சாணத்தை போட்டு அப்படியே ஒரு குச்சால கலைக்க பண்ணேன் சார். 1 வாரம் அப்படியே இருக்கட்டும். 1 வாரம் சொல்லு முதல்ல பால், அப்புறம் தயிர், அப்புறம் வந்து நெய், இது 3ம் போட்டு கலக்கிட்டு இந்த வாழைப்பழம் சொல்கிறேன்னா அதையும் போட்டு கலக்கி விட்டுருந்தேன். கலக்கி விட்டு மூடிடணும் சார். அதை காலையில் 1 தடவை சாயங்காலம் 1 தடவை கலக்கி விடணும் சார். இந்த பக்கம் ஒரு 12 சுற்று, இந்த பக்கம் ஒரு 12 சுற்று, அந்த குச்சியால் கலக்கி விட்டிங்கன்னா திரும்ப வந்து மூடிடணும். தினமும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 15ஆம் நாள் உங்களுக்கு வந்து பஞ்சகாவியா ரெடி ஆகிடும் சார். இப்போ ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 15 லிட்டர் வந்துடும் சார். அதை என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கனாக்கா 2 லிட்டர் பாட்டிலில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதுவும் கூட வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிடுவோம் சார். இப்போ ஒரு 2 லிட்டர் ஊற்றி 2 லிட்டர் 4 லிட்டர் ஆகிடும். அதை அந்த பாட்டிலில் ஊற்றி அந்த தண்ணி போகிற வழியிலே விட்டுடுவோம் சார். அது பாட்டில் அந்த ஓட்டை வழியாக அப்படியே லேசாக ஒரு தலைக்காக போகும் சார். மொத்தம் 4 தலை போட்டுருங்க சார். அந்த 4 தலைக்கும் 5-5 லிட்டருக்கு மாரி 20 லிட்டர் விட்டுருவோம் சார். அது வந்து 25 நாள் 20 நாள் மேல் உரம் போட்டுறோம், 25 நாள் பஞ்சகாவியா விடுறோம் சார். ஆனால் இந்த பஞ்சகாவியா விடுறதுனால

0: பூச்சினவுகள் என்னுடைய நிலத்தில் வர்றதில்ல. இப்போ மண்ணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மண்புழுகள் என்னுடைய நிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சதுர அடியில் கிட்டத்தட்ட 50 மண்புழு இருக்குது சார். நீங்கள் வந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க விவசாயிகள், இந்த அதிகமான விஷத்தன்மை உள்ள ரசாயன உரங்களை போட்டு அந்த நண்டு உயிர்கள் எதுவுமே இல்லை சார் மண்ணில், அந்த அளவு வந்து ரசாயன உரங்களை போட்டு எல்லாத்தையும் சாக
1: அடிச்சுட்டாங்க.
0: உயிர் சத்தே போயிடுது, மண்புழுவே இல்லை சார். நண்டு தவளை எல்லாம் நிறைய இருக்கும் சார்.
1: களை எப்படி எடுக்கிறீங்க?
0: களை வந்து ரொம்ப அதிகமா வராது சார் என்னோட நிலத்துல. களை பூக்கிறது முறையா நான் எடுத்துருவேன் சார். அதை பூத்து விதை உந்தாதான் மறுபடியும் அந்த நிலத்துல வந்து களை வரும். சில விவசாயிகள் எல்லாத்தையும் புடிங்க எல்லாம் போட்டுருவாங்க. அது புடிங்க நான் ஒரு இடத்துல வச்சிருவேன் சார். அது போக்குறதுக்கு முன்னாடி புடிங்கணும். பூக்கு வச்சேன்னா மறுபடியும் அது வந்து இயற்கை உரமா மாறிடும். அதனால இந்த களையும் நான் வந்து இயற்கை உரமா மாத்திருக்கேன்.
1: களை எடுத்த கை களையா இயந்திர களை?
0: கை களை தான் சார். ரொம்ப கம்மியா தான் சார் இருக்கு என் கொள்ளையில. அப்படியே நான் போனேன்னா காலையில ஒரு 2 மணி
1: நேரம்
0: நாங்களே எடுத்துருவோம். அது பார்த்த உடனே தெரிஞ்சிருங்க எனக்கு. அது சாலையா நட்டுருக்குன்னா அதுல இருந்து நடக்கிறதுக்கு வசதியா இருக்கும். நடுவுல பாத்தீங்கன்னாக்கா அங்க 10 அடியில் ஒரு புல்லு இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சது. உடனே அதை எடுத்து போட்டு வருஷார் பில்லின்னு ஒரு பில்லு இருக்கு சார். அதை விட்டுட்டீங்கன்னாக்கா ஒரே ஒரு பில்லு 1 லட்சம் விதையை உண்டு பண்ணிட்டு சார். சில விவசாயிகள் இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த களைக்கொல்லி எல்லாம் போடுவாங்க. களைக்கொல்லி எல்லாம் போடுறது இல்ல சார். ரசாயன உரம்னு பாத்தீங்கன்னாக்கா உரம் மட்டும்தான் போடுறாங்க. ரசாயன பூச்சிக்கொல்லிக்கோ ரசாயன நோய் மருந்தோ எதுவும் அடிக்கிறது இல்லை சார். இயற்கையா பண்றதுனால பூச்சிகள் என்னுடைய நோய்கள் என்னுடைய நிலத்துல வர்றது இல்லை. மண்ணிலேயே அதெல்லாம் கட்டுப்படுத்திடுறேன் சார். அதே மாதிரி வரப்பு உரங்கள்லையும் புல்லெல்லாம் நானே பிடிங்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 புல்லுகளை பிடிங்கி போயிருப்பேன் சார். காலையில 100 புல்லு, சாயங்காலம் 100 புல்லு மாதிரி பிடிங்கிடுவோம் சார்.
1: உங்கள் நிலத்தில் பாம்பெல்லாம் வரும் அது மாதிரிலாம் இருக்கா?
0: ஆ, பாம்பெல்லாம் இருக்குது சார். ரசாயனம் குச்சிக்குள்ளே நான் அடிக்கிறது இல்லை. என்னுடைய நிலத்தில் பார்த்தீங்கன்னா சாரப்பாம்பு 3 இருக்குது சார், நாகப்பாம்பு 3 இருக்குது. நான் பார்த்துட்டு அது பாட்டில் போயிடுது சார், நான் பாட்டில் வந்துடுவேன்.
1: அப்படியா?
0: அப்புறம் கரண்ட் கொட்டையெல்லாம் அது பாட்டில் வந்து படுத்துட்டு இருக்கோம். நான் பார்த்துட்டு அது பாட்டில் போடணும். அது நம்ம என்ன ஒன்று பண்ணது அதுவும் நான்
1: ஒன்று தீண்டாது.
0: பாம்பெல்லாம் அடிக்க மாட்டேன் சார், அடிக்கவும் கூடாது. ஆனால் ஒரு பாம்பு நீ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 எலி சாப்பிட்ருச்சு. அந்த எலியினால் அந்த நெற்பயிர் அப்படி கட் பண்ணி போட்டுரும். அதனால் வந்து நீங்கள் வந்து பாம்பெல்லாம் யாரையும் அடிக்க
1: கூடாது.
0: பாம்பு இருக்கிறதுனால என்னோட நிலத்துல எலி தொல்லைகள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஒயரெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு போயிடும். இப்பெல்லாம் அந்த எலி தொல்லையே இல்லை சார். இந்த பாம்புகளே அந்த எலியை கட்டுக்குள் வச்சு.
1: இப்போ இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து அப்போ எப்படி உங்களோட நெற்பயிரெல்லாம் பாதுகாக்கிறீங்க?
0: இப்போ ஆறு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்கள் ஊரில் தண்ணியெல்லாம் நிறையா போகும் சார். அது கிட்டத்தட்ட நெற்பயிரே தெரியாத போகும். என் கொள்ளையில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் நாளில் போன வருஷம் கூட கிட்டத்தட்ட 3 அடி தண்ணி போச்சு. அந்த சம்பா பருவத்தில் மட்டும் தண்ணியை தாங்க வளரக்கூடிய திருச்சி 1, திருச்சி 2, திருச்சி 3 நட்டுட்டிங்கனாக்கா பொன்மணி நட்டுட்டீங்கன்னா அது எவ்வளோ தண்ணி போனாலும் அது வந்து ஒன்றும் பண்ணாது சார். ஆனால் சம்பாவில் மட்டும் நான் வந்து சன்ன ரகம் நடமாட்டேன் சார், மோட்டார் ரகம் தான் நடுவேன். அதனால் அந்த திருச்சி ஒன்றுலாம் நிறையா தண்ணி தாங்கி வளரும்.
1: இப்போ பூச்சி நோய் தாக்குதலில் கதிர் வர்றதுக்கு முன்னாடியும் சரி வந்த பிறகும் சரி தாக்குதல் ஏற்படுத்தும், அதை எப்படி நீங்கள் நிவர்த்தி பண்ணுறீங்க?
0: இப்போ குருத்து பூச்சி இருக்குன்னு வச்சுக்க, சதுர மீட்டர்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குத்து காஞ்சிருந்ததுனாக்கா நம்ம கொள்ளையில் குருத்து பூச்சி வந்துடுது. சதுர மீட்டரில் வந்து ஒரு தூர் காஞ்சி இருந்ததுனாக்கா நீங்கள் மந்தடிக்க சேவையில்லை சார். ஆனால் விவசாயி என்ன பண்ணுவோம், அந்த ஒரு தூர் காஞ்ச உடனே மருந்து அடிச்சிருவார். அதுக்குன்னு பாத்தீங்கன்னா சேதம் பாத்தீங்கன்னா ஒரு 300 ரூபா தான் இருக்கும். அதனால ஆனாக்கா ஒரு 1000 ரூபாய்க்கு மருந்து அடிச்சிருவார். அதனால நன்மை செய்யும் பூச்சிகளும் இறந்து போகுது. ஆனா என் கொள்ளையில பொறுத்தவரையில நன்மை செய்யும் பூச்சிகளை தீமை செய்யும் பூச்சிகள் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கு சார். நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து 36, தீமை செய்யும் பூச்சிகள் வந்து 12 தான் சார் படிச்சிருக்கு. அதனால வந்து நீங்க ரசாயன பூச்சிக்கொல்லியை அடிக்கும்போது இந்த தீமை செய்யும் பூச்சியும் செத்து போகுது, நன்மை செய்யும் பூச்சியும் செத்து போகுது. அதனாலதான் வந்து நான் மருந்து அடிக்கிறேன் சார்.
1: பாதிப்புகள் இருக்கு,
0: பாதிப்பு என் கொள்ளையில பாத்தீங்கன்னா சிலந்தி வலைகள்லாம் நிறைய கட்டியிருக்கும். அப்படியே நெற்பயிர் பாத்தீங்கன்னா சிலந்தி வலை சிலந்தி வலை அதுல நீர்ல பாத்தீங்கன்னா நீர் மிதப்பான் எல்லாம் போயிட்டு இருக்கு சார். அந்த பூச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா என் கொள்ளையில நிறைய இருக்கு சார். அதனால வந்து ரசாயன உரங்களை ரசாயன மருந்துகளை நான் வந்து அதிகம் யூஸ் பண்றது இல்லை. தவிர்க்கிறது நல்லது சார்.
1: உயிரினங்களுக்கும் சரி மண்ணுக்கும் சரி
0: சரி, அதில் தாய்ப்பாலில் கூட விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால விவசாயிகள் வந்து மருந்து வந்து கம்மியாக அடிக்கணும். கடைக்காரர்கிட்ட சொல்லும்போது எவ்வளோ அடிய நிலம் வச்சிருக்கீங்களோ அது மட்டும் கரெக்டாக சொல்லுங்க. 1 ஏக்கரை வந்து கம்மியாகவோ அதிகமாக சொல்லக்கூடாது. 1 ஏக்கருக்கு உண்டான மருந்து குடிக்கணும். இப்போ 1 லிட்டர் மருந்துக்கு எத்தனை மில்லி கிராம் வந்து மருந்து கலக்கணுன்றது நீ தெரிஞ்சுக்கணும். அதுதான் சார் முக்கியம்.
1: ஐயா, அம்பா சமுத்திரம் 21 அந்த வகை நெல் வந்து எத்தனை நாள் பயிர் ஐயா?
0: அது வந்து 110 நாள் சார்.
1: 110 நாள்
0: நாத்துல இருந்து 110 நாள்.
1: எத்தனை நாளுக்குள்ள கதிர் வந்துடும்?
0: 80 நாள் கதிர் வந்துடும் சார். அந்த இலை சுருட்டு புழுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ராத்திரியிலே 4 நெல்லையும் காலி பண்ணிடும் சார். இந்த இலை சுருட்டு புழு அது வராமல் பார்க்கணுன்னாக்கா நம்ம யூரியா கம்மியாக போடணும் சார். தழைச்சத்து உண்டான உரங்களை வந்து கம்மியாக போடணும். அப்போ போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இலை சுருட்டு புழுலாம் வராது சார். ரொம்ப பசுமையாக இருந்தால் தான் அந்த இலை சுருட்டு புழு வரும். ரொம்ப பசுமையாக வச்சுக்கூடாது சார் பயிர்களை எப்பயுமே.

0: பசுமை கம்மியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னாக்கா அதுல பூச்சி நோய் எல்லாம் அதிகமா வராது சார்.
1: அறுவடை இது கையர் உடையா இயந்திர
0: இயந்திரம் தான் சார், கையர் உடையிலாம் இப்போ யாரும் இல்லை சார், இயந்திரம் மூலியமாக தான் இருப்போம். இப்போ மழை பெஞ்சதுனாக்கா அந்த பெரிய டயர் வண்டி போட்டா இருப்போம் சார், மழை பெஞ்சதுனாக்கா பெல்ட் மூலியமாக இருக்கிற வண்டி சார் இருக்கும். இப்போ பெல்ட் மூலியமாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா அது மணிக்கு 2000 ரூபா சார், டயர் மூலியமாக இருக்கிறதுக்கு வந்து மணிக்கு 1500 ரூபா சார். சமயத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்துருவோம்.
1: எத்தனை மூட்டை நெல் கிடைக்குது
0: இப்போ வந்து? போன வருஷம் நான் வந்து 35 மூட்டை அறுத்தேன் சார், இந்த வருஷம் 40 மூட்டைக்கு அறுப்பணும் பார்த்துட்டுருக்கேன்.
1: அதிகம் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க, விற்பனை வாய்ப்புகள் எப்படி அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: விற்பனை வாய்ப்புகள் வந்து நான் விவசாயிகள்கிட்ட தான் சார் கொடுப்பேன். எங்கள் பொன்னுகுட்டில் ரைஸ் மில் வச்சுருக்கிறாங்க, அதனால் நான் அவங்ககிட்ட கொடுத்து இப்போ 80 மூட்டை ஆகுதுன்னு வச்சுங்க, அந்த கொண்டு கொடுத்து அவியலில் கொடுத்து அரிசியாக்கி கடைகளில் போட்டுருவோம் சார்.
1: 25 மூட்டை போடுறாங்களா?
0: 25 கிலோ பையில போடுறோம் சார். அதனால பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நேரடியா கொடுத்ததுனால ஒரு மூட்டையா நெல்லா வித்தாக்கா 1500 தான் சார், அது அரிசியா வித்துனாக்க 2500 ரூபா கிடைக்கும்.
1: லாபம் தான்.
0: ஆமா லாபம் தான். செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு 300 ரூபா ஆகும், நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா லாபம் கிடைக்கும் சார்.
1: மூட்டை நெல்லா கொடுக்கறத விட அரிசியாக கொடுத்தா நல்ல லாபம்
0: லாபம் சார். மில்லுக்காரங்களுக்கு என்ன கேட்டா நம்மளுக்கு கூலி கொடுக்க வேண்டிய சார், அவங்க தவிட்டை வித்து அவங்க பணம் எடுத்துவாங்க சார். அதனால் இப்போ போடுறது தான் நம்மளுக்கு கஷ்டம், போட்டு அவங்க அரிசியாக்கி கொடுத்துருவாங்க. ஒரு அரிசி கூட கிடையாது. அப்போ மற்ற விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய நெல் பார்த்தீங்கன்னாக்கா 55 கிலோ அரிசி வரும் சார், ஒரு மூட்டை நெல் கொண்டு போட்டிங்கனாக்கா 55 கிலோ அரிசி வரும். மற்ற விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 48-50 குள்ளே தான் சார் வரும். இப்போ ஒரு 5 கிலோ வந்து என் மூட்டையில் வருதுன்னா இயற்கையாக பண்ணுறதுனால அந்த நெல்லில் வந்து ஊட்டச்சத்து அதிகமாக இருந்து 5 கிலோ அரிசி அதிகமாக வருது சார்.
1: வைக்கோல் என்ன பண்ணுறீங்க?
0: வைக்கோலில் நாங்கள் வந்து மாட்டுக்கு விற்றுருவோம் சார். ஒரு கட்டு வந்து இப்போல்லாம் முஷினிலே வந்துருச்சு, அவங்க அதனால் அவங்க வந்து ஒரு கட்டுக்கு வந்து 50 ரூபான்னு கொடுத்து எங்கிட்ட வாங்கி போடுவோம் சார். ஒரு ஏக்கரில் கிடந்து 100 கட்டு வரும் சார், அந்த மாதிரி 30 ரூபான்னா கூட ஒரு 3000 ரூபா நம்மளுக்கு வந்து வந்துடும்.
1: நெல் சாகுபடி முறையில் நல்ல லாபம் தான்.
0: நல்ல லாபம், நல்ல லாபம் சார்.
1: இதுக்கு அடுத்து வந்து எள்ளு சாகுபடின்னு சொன்னீங்க, எள்ளு என்ன ரகம் தேர்ந்தெடுத்து?
0: எள்ளு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து அடி உரம்லாம் எதுவும் தேவையில்லை சார். மற்ற விவசாயிகள் யாருமே போடுறதில்லை. எள்ளு பொறுத்தவரையில் முதல்ல நல்லா நிலத்தை ஓட்டிடணும், ஓட்டிட்டு தண்ணி பாய்ச்சணும் சார். தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கு அந்த புழுதியில் அந்த ஈரத்தில் தான் எள்ளு விதைக்கணும் சார். ஆனால் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அதை விதைச்சிட்டு தண்ணி
1: தண்ணி பாய்ச்சுவாங்க.
0: தண்ணி பாய்ச்சினோன்னு களை அதிகமாகிடும். அந்த மாதிரி
1: பண்ணக்கூடாது.
0: எள்ளு பொறுத்தவரையில் முதல்ல தண்ணி நிலத்தில் மட்டம் பண்ணி நிலத்தை தண்ணி பாய்ச்சணும் சார். அதுக்கப்புறம் அந்த 3வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த மேலோடு வெளுத்துருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த சமயத்தில் விதையை விதைச்சிட்டு நீங்கள் வந்து ஒழு ஓட்டணும்.
1: கையால் தான் விதைக்கணும்.
0: ஆமாம் கையால் சார், அதை மணல் கலந்து விளைச்சணும். 2 வரைக்கும் நீட்டில் ஒரு தடவை விதைக்கணும், குறுக்கில் ஒரு தடவை, அப்போ தான் வந்து அந்த பயிர் எண்ணிக்கை கரெக்டாக வரும் சார். எள்ளு பொறுத்தவரையில்
1: விதைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி பாய்ச்ச சொன்னீங்க, தண்ணி மட்டும் ரொம்ப குழகுழப்பாக இருக்கணுமா இல்லை எப்படி கட்டியாக இருக்கணுமா?
0: இல்லை சார், அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக இழுத்துக்கணும். அந்த மேலோடு வெளுத்துதுன்னு சொல்லுவாங்க, அந்த மேல் வந்து இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா வெள்ளையாயிடும். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஈரம் இருக்கும். அந்த மண்ணு பார்த்தீங்கன்னா பொல பொல பொலன்னு இருக்கும் சார். அந்த ஏர் ஓட்டினாக்கா அப்படியே உப்மா மாதிரி பொல பொலன்னு இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்துவோம்.
1: நடந்துதான்
0: விதைக்கணும் சார், விதைச்சிட்டு போடணும். அந்த எள்ளு விதைக்கும் போது விவசாயிகள் எல்லாமே அந்த மேக்னீஸ் செல்பேட்டுன்னு ஒரு இது இருக்குது சார், முதல்ல அந்த மணலில் கலந்துட்டு விதைச்சிட்டு அதுக்கப்புறம் எள்ளு விதை வச்சு உழவு ஓட்டிடணும் சார். எள்ளு வேலையில் அந்த மேக்னீஸ் செல்பேட்டு போட்டிங்கனாக்கா ஒரு மூட்டை எள் வந்து அதிகமாக வரும் சார். அதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் சார், கிலோ 50 ரூபா தான் அது. ஆனாக்கா ஒரு மூட்டை எள் வந்து அதில்
1: கிடைக்கும்,
0: ஒரு 6000 ரூபா 7000 ரூபா வந்து அந்த மேக்னீஸ் செல்பேட் போடுறதுனால கிடைக்கும். ஆனால் விவசாயிகள் எள்ளு மட்டும் வச்சிருவாங்க, அந்த மேக்னீஸ் செல்பேட் போட மாட்டாங்க.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தொழில்நுட்பம் எல்லா விவசாயிகளும் தெரியும்,
0: எல்லா விவசாயிகளும் தெரியும் சார். 100 ரூபா செலவு பண்ணாக்க உங்களுக்கு 7000 ரூபா, ஒரு 6 மூட்டை எள் ஆகுதுன்னு கேட்டு 7 மூட்டை எள் ஆகும். அதுவும் எள் வந்து திரச்சியாக இருக்கும் சார். 30 கிலோ போட்டு ஆட்டினீங்கன்னா 15 லிட்டர் எண்ணெய் வரும்.
1: முளைப்பு திறன் எவ்வளோ நாளுக்குள்ளே வரும்?
0: அது வந்து 3வது நாளே முளைச்சிரும்.
1: சில கொள்ளையில் பார்த்துக்கிறேன் எள்ளு வந்து செடி அங்கங்கே திட்டுத்திட்டாக இருக்குது.
0: ஆ நான் சொல்லினேன், அதுதான் திட்டுத்திட்டாக இருக்குது. காரணம் அந்த விதை வந்து ஒரே தரமாக வரைக்கூடாது. இப்போ வந்து 2 கிலோவாக 2 பிரிச்சுடணும் சார், 5-5 கிலோ மணலில் கலந்துடணும் சார், 5 கிலோ மணலில் கலந்து நீட்டில் ஒரு தடவை வரைக்கணும் சார், குறுக்கில் ஒரு தடவை வரைச்சிங்கனாக்கா இவனா விழுந்துடும் சார். பரவலாக இருக்கும். எள்ளுக்கு ரொம்ப அதிக வேலை இல்லை சார், ஒரு களை மட்டும் கொத்தணும். கொத்திட்டீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப எள்ளுக்கு தண்ணி அதிகம் தேவைப்படாது. நடுவில் ஒரு மழை பெய்ஞ்சா போயிடும், மழை பெய்யலைனாக்கா நடுவில் விதைச்ச ஒரு 40வது நாள் ஒரு தண்ணி கட்டணும், 80வது நாள் ஒரு தண்ணி கட்டினா போகிறோம். அதோட பூ வந்துடும் சார், 65-70 பூ வைக்க அந்த சமயத்தில் மட்டும் ஒரு 100 சத்து மாதிரி இந்த பஞ்சகாவியா மீளம் மீளம் ஏதோ ஒன்று அடித்தா ரொம்ப நல்லா வரும் சார். நான் வந்து பஞ்சகாவியா தான் சார் இடும்.
1: மணிலா நெல் போல இதில் பூச்சி நோய் தாக்குதல் உண்டா?
0: பூச்சி அதிகமாக வராது சார். எள் பொறுத்தவரையில் கொண்டை பூச்சின்னு ஒன்று வரும், அது சீசனில் இந்த மாசி பட்ட தவறனாதான் வரும். அது திண்டிவனம் 4 ஒரு ரகம் சார், அது போல வளர்ந்துட்டே போகுது.
1: அடியிலேருந்தே வரும்,
0: அடியிலேருந்தே வரும். அது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளார போயிட்டு நம்மளே மறைஞ்சிருவோம் சார்.

0: சமயத்துல மழை பெஞ்சுன்னா அந்த எள்ளு பூரா அப்படியே படுத்துக்கும். 90 நாள் 85 நாள் அதை அறுவடை செஞ்சு ஒரு இடத்துல தார்ப்பா போட்டு வச்சுட்டு இது பண்ணிடுங்க சார். அதுக்கப்புறம் ஒரு வாரஞ்சின்னு எடுத்து காய வச்சு எள்ள ஊழிக்கு எடுத்துடலாம் சார்.
1: காய் சில செடியில சின்ன சின்னதாக சில காய் பெருசு பெருசா இருக்கு.
0: ஆமா சார், அது வந்து ரகத்தை பொறுத்து வரல. அந்த நாலு பண்றது நீட்டா இருக்கு சார். திண்டிவனம் 3 நாள்லாம் சின்னதா இருக்கு சார். அதனால அந்த நாலு தான் சார் நல்லது.
1: அறுவடை எத்தனை நாளுக்குள்ள பண்ணிக்கலாம் ஐயா?
0: எள்ள பொறுத்தவரை அறுவடை வந்து 80 லிருந்து 85 90 நாள் 100 நாள்ல பண்ணிடும் சார். நிலத்துக்கு தகுந்த மாதிரி களிப்பாழ்ந்ததுன்னு வச்சு கொஞ்சம் லேட் ஆகும். மணப்பாறையான இடத்துல 80 நாளைக்குள்ளே முடிஞ்சிடும். கழிப்பு மண்ணில் போட்டிங்கனாக்கா அது 100 நாள் கூட ஆகிடும் சார். இந்த சத்துக்கள் நல்லா செடி வளமாக இருந்ததுனாக்கா அந்த பசுவும் மாறாமல் இருக்கும். அதனால் நிலத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம அறுவடை பண்ணி.
1: எப்படி அறுவடை முறை?
0: அறுவடை வந்து நீங்கள் வேரோட கொடுங்க கூட சார், மண் வந்துடும். அந்த மேலோட அறுத்து எடுத்துக்கணும். அறுத்து எடுத்துனா தான் எள்ளில் மண் இல்லாமல் இருக்கும். வெயிட்டும் கம்மி, இது எடுத்துன்னு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வேரோட போனீங்கன்னாக்கா ஒரு 10 கட்டு வருதுன்னு வச்சுங்க, நீங்கள் அறுத்து எடுத்தீங்கன்னா ஒரு 5 தான் வரும். ஆனால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எள்ளு சுத்தமாக இருக்கும் சார்.
1: எள்ளு வந்து அறுவடைக்கு அப்புறம் அதை பராமரித்து விற்பனை பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: அதுவும் பேனு போல் சின்ன சின்னதாக இருக்கும்.
0: ரொம்ப ரொம்ப அதை நான் தார்ப்பாய் போ

0: எள்ள பொறுத்தவரை அறுவடை வந்து 80 85 90 நாள்ல பண்ணிடும் சார். நிலத்துக்கு தகுந்த மாதிரி கழிப்பா இருந்ததுன்னு வச்சு கொஞ்சம் லேட்டாகும். மணப்பாறை இடத்துல 80 நாளைக்குள்ளேயே முடிஞ்சிடும். கழிப்பு மண்ணில் போட்டிங்கனாக்கா அது 100 நாள் கூட ஆகிடும் சார். இந்த சத்துக்கள் நல்லா செடி வளமாக இருந்ததுனாக்கா அந்த பசுவு மாறாமல் இருக்கும். அதனால் நிலத்துக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம அறுவடை பண்ணி
1: எப்படி அறுவடை முறை
0: அறுவடை வந்து நீங்கள் வேரோட கொடுங்க கூட சார், மண் வந்துடும். அந்த மேலோட அறுத்து எடுத்துக்கணும். அறுத்து எடுத்துனா தான் எள்ளில் மண் இல்லாமல் இருக்கும், வெயிட்டும் கம்மி. இது எடுத்துன்னு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வேரோட போனீங்கன்னாக்கா ஒரு 10 கட்டு வருதுன்னு வச்சுங்க, நீங்கள் அறுத்து எடுத்தீங்கன்னா ஒரு 5 தான் வரும். ஆனால் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எள்ளு சுத்தமாக இருக்கும் சார்.
1: எள்ளு வந்து அறுவடைக்கு அப்புறம் அதை பராமரித்து விற்பனை பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: அதுவும் பேனு போல சின்ன சின்னதாக இருக்கும்.
0: ரொம்ப ரொம்ப அதை தார்ப்பாய் போட்டு 7 நாள் அதை அவிய வச்சிருவோம் சார். இப்போ நிலத்தை எங்கேயுமே எடுத்துன்னு போகிறது கிடையாது. தார்ப்பா ஒன்று வாங்கிட்டு வந்து ஒரு ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்க, அது 30-40 தார்ப்பா வைக்கும் சார். அந்த தார்ப்பாய் வாங்கி வந்து அதில் போட்டிக்கிட்டிங்கனாக்கா முத நாள் 2 நாள் 3 நாள் 3 காயும் அதில் கொடுத்துடலாம் சார். 6 மூட்டை அளவுக்கு வந்துடும் சார்.
1: எப்படி கையால் அடிக்கிறதா?
0: வெயில் அதை அடிக்கலாம் தேவை. அப்படியே கழிச்சு விட்டீங்கன்னாக்கா அப்படியே தரையில பட்டு
1: வெடிக்கும். வேற வெயில்ல
0: வெயில்ல அப்படியே வெடிக்கும். அதான் அதுல ரொம்ப அது வெடிக்குமா, அந்த தார் பாயில இருந்து 3 அடி தள்ளி தான் சார் போடும். எல்லாம் அது வெடிக்கிறது 3 அடி இன்னாண்டு வந்து
1: வெளியே போக கூடாது.
0: வெளியே போக கூடாது, அதான் ரொம்ப முக்கியம்.
1: விற்பனை எப்படி பண்றீங்க?
0: விற்பனை வந்து நாங்க வந்து கிராமம்ன்றதுனால எங்ககிட்ட ஊர்ல இருந்தே வாங்கி போடுவோம் சார். கிலோ 110 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு இயற்கையா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எங்க லோக்கல்ல நாங்க வித்துருவோம். எத்தனை மூட்டையா இருந்தாலும் பக்கத்து விவசாய பாட்டில இல்ல நெல் இல்லாதவங்க 100 ரூபாயிலிருந்து 110 ரூபா இல்லை எள்ளுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க சார்.
1: இப்போ நீங்கள் நெல் அறுத்து 25 கிலோ மூட்டையாக சிப்பமாக கொடுத்தீங்க, அது போல இந்த எள்ளையும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்ணலாம் இல்லைங்களா?
0: கேக்கு செய்யலாம், இல்லைனாக்கா எண்ணெய் ஆடி விற்கலாம். இப்போ லிட்டர் வந்து 350 ரூபா 400 ரூபான்னு விற்றுட்டு எண்ணெயும் ஆடி விற்கிறாங்க சார்.
1: சரிங்க, இது வரைக்கும் உழவுடன் சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களை பற்றிய அனுபவங்களை நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கம் ஐயா.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பு. இதில் விழுப்புரம் மாவட்டம் அரசமங்கலம் கிராம முன்னோடி விவசாயி எஸ் மனோகரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

இன்றைய பண்ணை செய்தியில் நெற்பயிர் சாகுபடியில் மணிலா அகத்தியின் பங்கு குறித்து தெரிந்து கொள்வோம். செஸ்பேனியா ரோஸ்ட்ரேட்டா எனப்படும் மணிலா அகத்தி நீர் தேக்கமுள்ள நெல் பயிரிடும் நஞ்சை நிலங்களில் நன்றாக வளர்ந்து காற்றிலிருந்து அதிக தழைச்சத்தினை கிரகித்து தண்டு மற்றும் வேர் முடிச்சுகளில் தேக்கி மக்கிய பிறகு விரைவாக நெல்லுக்கு தரும் தன்மையுடையது. மணிலா அகத்தியை நெல் வயலில் ஊடுபயிராக பயிரிடலாம். 30 நாட்கள் வயதான மணிலா அகத்தி நாற்றுகளை 1.5 மீட்டர் இடைவெளியில் தென்கிழக்கு பருவ காலத்தில் முதல் நெற்பயிரில் ஊடுபயிராக பயிரிட்டு 45 முதல் 50 நாட்களில் 30 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டி வெட்டிய பகுதியை மண்ணில் மிதித்துவிட வேண்டும். மீதமுள்ள தண்டு பகுதியை மறுதாம்பு வளர்ச்சிக்காக விட வேண்டும். இதிலிருந்து கிடைக்கும் தழையை அறுவடையின் போது மடக்கி உழுத 7 நாட்களில் நெற்பயிரை நடவு செய்தால் 2வது நெற்பயிர் அதிக வளர்ச்சியையும் மகசூலையும் கொடுக்கிறது. இது பசுந்தால் உரமிடாத நெற்பயிரை காட்டிலும் 50% அதிக தானிய மகசூலை தருவதுடன் நீண்டகால நெல் உற்பத்திக்கு ஏதுவாக மண்வளத்தை பாதுகாக்கிறது. மேலும் ஹெக்டருக்கு 1.5 டன் தழைச்சத்தை கொடுப்பதன் மூலம் 13 கிலோகிராம் தழைச்சத்து கிடைக்கிறது. இதனால் நெற்பயிரின் மகசூல் சாதாரணமாக நெற்பயிரை மட்டும் தனியாக பயிர் செய்வதை விட அதிகரிக்கிறது. மணிலா அகத்தியை பதியன் முறையில் நடவு செய்தால் விரைவில் தழை மகசூல் அதிகரிப்பதோடு குறைந்த காலத்தில் விதையை பெருக்கலாம். பதியன் முறையில் குச்சிகளை சாண கரைசலில் நனைத்து நடுவதால் முளைப்பு திறன் துரிதப்படுவதோடு அதிக வேர்கள் வர ஏதுவாகிறது. அத்துடன் சாண கரைசலில் நனைத்து நட்ட கட்டைகள் 90% நல்ல முறையில் வளர்கின்றன. இவ்வாறு நெற்பயிர் சாகுபடி செய்து அதிக மகசூல் பெறலாம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: மூத்த மருமகளே,
1: இது உனக்கு.
2: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
0: அட அம்மா சின்னவளே,
1: இது உனக்கு.
0: அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி முன்னோடி விவசாயி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் இடம்பெறும்.
7: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
7: ஆமா அண்ணே.
8: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
7: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
9: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
6: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் பப்பாளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல், காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். காலை 6:55 சூழல் அறிவோம். நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம், வாசிப்பவர் டாக்டர் எஸ். சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் விளையாட்டுக்களம், விளையாட்டும் ஆளுமை திறனும்.

புதுவை பல்கலைக்கழக மனிதவியல் பள்ளியின் டீன் மற்றும் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறையின் பேராசிரியர் வசந்தி பாஸ்கரன் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.

கேட்ட பாடலின் படம் இமை காணொளிகள். நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேயர்கள் முன்னிலையில் நடைபெறும் காரை எஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமேடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேயர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் பிரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸிலும் கேட்க தவறாதீர்கள். நேரம் 8:11:10 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் மரியான். நினைவூட்டுகிறோம் நேர்களே, 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நாளை முற்பகல் 11:02 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் வடமூர் எஸ் ரங்கநாயகி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ண அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், இதில் பல்சத்தி மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் டாக்டர் எஸ் நிர்மலா அவர்கள். நேரம் 8:23:48. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்களில் கேட்டது கண்ணெதிரே தோன்றினால் படப்பாடல்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 8:36, 5 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை

ஹரிஷ் ராகவேந்திர கங்கா குரல்களில் கேட்ட அந்த பாடலின் படம் தேவதையை கண்டேன். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை பகல் 12 மணிக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் கமழி படலம் காப்போம். சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள் தொடர்ந்து கடல்வாழ் உயிரினங்களின் மருத்துவ குணங்கள் குறித்து பரங்கிப்பேட்டை அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மைய முன்னாள் புல முதல்வரும் பேராசிரியருமான முனைவர் ஏ. சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நேரம் 8:46 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மாநிலம் பிரபாஸ் பத்தானில் உள்ள முதல் ஜோதிர்லிங்க தலமான சோம்நாத் ஆலயத்திற்கு செல்கிறார். இந்த ஆலயம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நடைபெறும் சோம்நாத் அம்ரித் பர்வ் 2026 கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் திரு மோடி பொதுக்கூட்டம் ஒன்றிலும் உரையாற்றுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹைதராபாத்தில் சுமார் 9400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் மேலும் முடிவுற்ற திட்டங்களை தொடக்கியும் வைத்தார். நாடு முழுவதும் வெப்பாலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெள்ள நெருக்கடி மேலாண்மை குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பு என்பது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இன்று நாக்பூரில் விதர்பா பிராந்தியத்தில் நீர் பாதுகாப்பு தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். வரும் 17 தேதி நாக்பூரில் விவசாயிகள் தற்கொலை இல்லாத விதர்பாவை உருவாக்குவதற்கான தீர்வாக நீர் பாதுகாப்பு என்ற கருப்பொருளில் தேசிய மாநாடு ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கஜகஸ்தானின் அல்மாடி நகரில் இன்று நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை ஷாட்கன் போட்டியின் கலப்பு அணி பிரிவில் இந்திய இணையான நீரு தண்டா விவான் கபூர் வெண்கலப்பதக்கம் வென்றனர். லக்னோ சென்னை அணிகளுக்கிடையே சென்னையில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது. ராய்ப்பூரில் பெங்களூர் மும்பை அணிகளுக்கிடையே நடைபெற்று வரும் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடிவரும் மும்பை அணி 14.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 126 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 57. Listeners, you can also listen to this program on our mobile app News on AIR or our YouTube channel News on AIR Official. This was it for Spotlight today. Thank you so much for joining us.
1: Spotlight.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 9:30. நான்கு நொடி வருவது சங்கீத வானிலை.

கேட்ட பாடலின் படம் மின்சார கனவு. நேர்களே, வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி நேர்கள் முன்னிலையில் நடைபெறும் கார் ஏஎஸ் கனகராஜ் மற்றும் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள் கோரிமீடு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நிலைய வளாகத்தில் நாளை காலை 11 மணி அளவில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. நேர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒளிப்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு நாட்டுப்புற பாடல்களை இம்மாதம் 15 தேதி அன்று நண்பகல் 12:02 முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹர்ட்ஸில் மற்றும் எஃப்எம் பண்பலை அலைவரிசை 102.8 MHz கேட்க தவறாதீர்கள். நேரம் 9:43, 5:00. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலே.

கேட்ட பாடல் என் படம் சுந்தரா ட்ராவல்ஸ். கேட்ட பாடலோடு சங்கீத வானிலை நிறைவு பெறுகிறது. நினைவூட்டுகிறோம் நேர்களை, நாளை மாலை 4 மணிக்கு எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இதில் நடித்துள்ளவர்கள் நாகேஷ், ஜெயந்தி, மேஜர் சுந்தரராஜன், முத்துராமன், ஸ்ரீகாந்த், சௌகார் ஜானகி, மனோரமா, ISR SN லக்ஷ்மி மற்றும் பலர். இசை வி. குமார். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே. பாலச்சந்தர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 11 மணி, நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் நம் நினைவிற்கு. முதலில் நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலை 11:10 குஜராத்தில் உள்ள சோமநாத் பிரபாஸ் பட்டானில் நடைபெறும் சோமநாதர் கோயில் புனரமைப்பின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் சோமநாதர் அமர்நாத் பர்வத்தில் ஆற்றும் உரையினை டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க ஆண்டாள் தமிழை ஆண்டாள் வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம்ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 தெய்வீக ராகம். 6:35 குழவர்களுக்கான செய்திகள். பப்பாளி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:45 மாநில செய்திகள். 6:55 சூழல் அறிவும். நிலைத்தன்மை மற்றும் சுழற்சி பொருளாதாரம் வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மடல். 7:02 புதுவை புதுமையில் விளையாட்டுக்களம். விளையாட்டும் ஆளுமை திறனும் புதுவை பல்கலைக்கழக மனிதவியல் பள்ளியின் தீன் மற்றும் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறையின் பேராசிரியர் வசந்தி பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம்.

காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7/25 நலமாய் வாழ. கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்விழா 8:02 அனைவருக்கும் அமைதி அனைவருக்கும் செழிப்பு கவியோகி மகரிஷி சுத்தானந்த பாரதி அவர்கள் பிறந்த தின உரை வழங்குபவர் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கசி நிகழ்ச்சியில் பி வி ராமன் மற்றும் பி வி லக்ஷ்மணன் ஆகியோர் பாட்டு. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 முதல் 11:10 வரை திரை இசை கேட்கலாம். 12:00 கமழிப்படலும் காப்போம். சித்திரம் எழுதியமைத்தவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து கடல்வாழ் உயிரினங்களின் மருத்துவ குணங்கள் குறித்து பரங்கிப்பேட்டை அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரியல் உயர் ஆய்வு மைய முன்னாள் புல முதல்வரும் பேராசிரியருமான முனைவர் ஏ சண்முகம் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய தேவாரம் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணா அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீபிள்ளியூத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் இந்தி பாடம் சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சார நிகழ்ச்சி மதுரை டி என் சேஷகோபாலன் அவர்களின் பாட்டு. மாலை 4:00 எதிர்நீச்சல் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் நாகேஷ் ஜெயந்தி மேஜர் சுந்தரராஜன் முத்துராமன் ஸ்ரீகாந்த் சௌகார் ஜானகி மனோரமா ஐஏஎஸ் ஆர் எஸ் என் லக்ஷ்மி மற்றும் பலர். இசை வி குமார் அவர்கள். கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்திரன் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது. நாளை இரவு 7:30 குழவர் உலகம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகள் குறித்து விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி முன்னோடி விவசாயி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் இடம்பெறும். இதுவரை நமது நிலையம் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் நினைவு கூற கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.